சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வெற்றி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முயற்சி வேணும். இன்றைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாள் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சின்ன ஆசை இருக்குங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஜெயிக்கணும், நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுலாம். ஆனால் நம்ம சேலத்து பக்கம் ஒரு பழமொழி இருக்குது, விதை போட்ட உடனே மரம் வராது, தண்ணி ஊற்றி ஊற்றி காற்று பொறுமையாக வளர்த்தா மட்டும்தான் பழம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும், வெற்றி வேணும் தான், நல்ல வேலை வேணும் தான், நல்ல சம்பளம் வேணும் தான், வீட்டில் சந்தோஷம் வேணும் தான். ஆனால் அதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணுறோம், எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு அவங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, அந்த எக்ஸாமில் அவங்க பாஸ் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் அவர் கண்டிப்பாக போட்டால் மட்டும்தான் அவரால் நல்ல ஒரு மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலுமே எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாலும் சரி, அதுக்கான எஃபர்ட்டும் அதுக்கான முயற்சியும் நம்ம பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம், சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததான் உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் தேசிய பறவை எது? இந்தியாவின் தேசிய பறவை எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் மீட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கறதுலமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய மதுரமல்லி சாங் தான் வந்துட்டே இருக்குது. கேட் என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவமாடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே

0: நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமாவை நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது சேலம் வழியாக 2 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் வழியாக சென்னை டு கொல்லம் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்குது. சென்னை சென்ட்ரலில் இருந்து கொல்லம் சிறப்பு ரயில் வந்துட்டு வாரத்தில் 2 முறை சிறப்பு ரயில்கள் August 13 முதல் September 5 வரை வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்களில் நைட்டு 11:50 மணிக்கு கிளம்பி பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு, திருச்சூர், ஆலுவா, எர்ணாகுளம், கோட்டயம் வழியாக அடுத்த நாள் காலையில் 4:20 மணிக்கு கொல்லம் சென்றடையும் அப்படின்னும், சேலம் ஜங்ஷனுக்கு அதிகாலை 5 மணிக்கும் ஈரோட்டுக்கு 6:05 மணிக்கும் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுமார்க்கத்தில் கொல்லம் டு சென்னை சென்ட்ரல் ரயில் வாரம் 2 முறை சிறப்பு ரயிலாக August 14 முதல் September 6 வரைக்குமே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சாயங்காலம் 6:45 கிளம்பி சேலம் வழியாக அடுத்த நாள் காலையில் 11:35 சென்னை சென்றடையும் அப்படின்னும், ஈரோட்டுக்கு அதிகாலை 3:55 மணிக்கும் சேலம் ஜங்ஷனுக்கு 4:57 மணிக்கும் வந்து போகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 42 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், கண்ணாடி கத்தரிக்காய் 45 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 45 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், நாட்டு சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 25 ரூபாய், பீன்ஸ் 75 ரூபாய், பச்சை பீன்ஸ் 75 ரூபாய், அவரைக்காய் 85 ரூபாய், பட்டை அவரை 75 ரூபாய், கேரட் 80 ரூபாய், மாங்காய் 20 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 35 ரூபாய், புவன் வாழை 35 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 55 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், மாம்பழம் 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, தம்மம்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்னமாச்சான், நீ எழுப்புனா கூட 8 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், இப்போ இவ்வளோ சீக்கிரமா எங்க போயிட்டு இருக்க?
4: இல்லடா, வீட்டில் டீ வைக்கணும், பால் வேற தீர்ந்து போச்சு, சரிதான் பால் வாங்க போலான்னு கடைக்கு போயிட்டு
3: இருக்கேன். மச்சான் ஒரு டவுட்டு கேட்கவா?
4: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
3: மச்சான், பசுமாடு ஏன் பால் மட்டும் தருதுன்னு தெரியுமா?
4: தெரியாது.
3: ஏன்னா அதால டீ காஃபி தர முடியாதான், அதனால தான்.
5: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: நம்ம சேலத்தில் இன்னைக்கு ரெண்டு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படிங்கிறதா வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா உங்கள் சத்யா. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மின்சாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. அதனால் நீங்கள் வந்து மின்சாரத்தை வந்து சேஃப் கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் இன்றைக்கி எங்கெங்கே வந்துட்டு மின்தடைகள் ஏற்பட போகுது அப்படின்னா, தொப்பூர் துணைமை நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால தொப்பூர், எருமப்பட்டி, எலத்தூர், தீவட்டிப்பட்டி, சிக்காரப்பட்டி, குண்டுக்கல், சென்றாயரெட்டியூர், சோழியானூர், கம்மாம்பட்டி, ஜோடுகுழி, கொன்றெட்டியூர், வெள்ளார், தலவாய்ப்பட்டி, மூக்கனூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி வேலூர் துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் கடந்த காலத்தினால குறிச்சி, சின்னமநாயக்கன் பாளையம், புழுதிக்குட்டை, சந்துமலை, பெலாப்பாடி, செக்கடிப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, தாண்டானூர், ரெங்கானூர், கணுக்கானூர், சின்ன வேளாம்பட்டி, கோணஞ்செட்டியூர், பெரிய குட்டி மடுவு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையில எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளார உங்களுடைய வேலைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை உடனே முடிச்சு வச்சுருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணும்போது எங்கேயாவது வெளியே போகிறீங்க, ஏதாவது முக்கியமான வேலையை வந்துட்டு கடைக்கு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபேனு, அதுக்கப்புறமா டிவி, லைட்டு இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாதப்போ ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வெளியே போனப்போ அது பாட்டுக்கு எரிஞ்சிகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் தேவையில்லாத கூடுதல் செலவாகும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்களாம் வெளியே போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மின்சாதனங்களையும் அணைச்சிட்டு போயிடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக தில்தலிப்புடைய வாண்டட் ஒயிட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது தங்கத்தோடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும் கடந்த சில நாட்களாகவே ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அதே மாதிரி ரேஞ்சில் தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த ரேஞ்சிலேருந்து கொஞ்சமும் மாறல, கொஞ்சம் வந்துட்டு இறங்கவும் இல்லை, கொஞ்சம் வந்து அதிகமாகவும் இல்லை, அதே மாதிரி தான் இருந்து வருது. ஆனால் இப்போ தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 560 ரூபாய் வரைக்குமே அதிகமாகி இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று தங்கத்துடைய விலை பவுனுக்கு 560 ரூபாய் வரைக்குமே அதிகமாகி இருக்குது. தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 13,300 ரூபாய்க்கும் பவுனுக்கு 1,06,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு. வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு. ஞாயிற்றுக்கிழமை தங்கச்சந்தைக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால அன்னைக்கு முந்தைய நாள் விலையிலேயே ஆபரணங்கள் விற்பனையாகிட்டு இருந்திருக்குது. நேற்று தங்கத்துடைய விலை கிராமுக்கு 70 ரூபாய் அதிகமாகி 13,370 ரூபாய்க்கு விற்பனையாகி பவுனுக்கு 560 ரூபாய் அதிகமாகி 1,06,960 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு. அதே நேரத்தில் இப்போது வெள்ளியோடைய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படி மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது தங்கத்தோடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருந்திருக்குது. ஆனால் இப்போ வந்து வெள்ளியோடைய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஆனால் தங்கத்தோடைய விலை 560 ரூபாய் வரைக்குமே அதிகமாகி இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம், அதே நேரத்தில் முட்டையோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,370 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,06,960 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதேமாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,40,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 6.30 காசுகள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி தான் இருக்க போகுதா, இல்லை இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் முட்டையோடைய விலை அதிகமாக போகுதா இல்லை இன்னும் கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோடைய விலையில் அதிக அளவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே அதிக அளவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுதா இல்லை அது கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஜெகதீஷுடைய அடி கல்லியே சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வர 31ஆம் தேதி வரைக்குமே வெயில் சுட்டெரிக்கும் அப்படி மாதிரியான ஒரு அப்டேட் தான் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இன்னையிலேருந்து வர 31ஆம் தேதி வரைக்குமே 4 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் உயர வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுமே வறண்ட வானிலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் சில பகுதிகளிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலுமே இன்னைக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வர 30-31 ஆகிய தேதிகளில் நீலகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை பெய்யும் அப்படி மாதிரியும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தமிழகத்துடைய மற்ற பகுதிகளிலுமே இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சிலதில் இன்றைக்குமே வந்துட்டு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே காலையிலேருந்து சூரியன் ஒரு லைட்டான என்ட்ரி தான் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் வர 31ஆம் தேதி வரைக்குமே நம்ம தமிழகத்தில் சில இடங்களில் வெயில் சுட்டெரிக்க போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 74.4 அடியாகவும் நீரிருப்பு 36.27 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 42 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 42 கனஅடியாக மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது. நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறதுனால இதையும் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது நிலைமை அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் நீங்களாம் வந்து மீட்டர் சொல்ல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் அகேஷுடைய அர்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்மாக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போது வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போது என்ன ஒரு அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் வழியாக ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்குது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் வழியாக பூரியிலிருந்து போத்தனூர் வரைக்குமே சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்குது. பயணிகளுடைய கூட்ட நெரிசலத்துக்கு தவிர்க்கிறதுக்காக சேலம் வழியாக பூரி டு போத்தனூர் சிறப்பு ரயில் இப்போது இயக்கப்பட இருக்குது. இந்த ரயில் நேற்று நைட்டு 10:45 கிளம்பி பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் வழியாக நாளைக்கு காலையில் 8:45 போத்தனூர் வந்து போகும் அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை தொடர்ந்து நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை, பொன்னம்மாப்பேட்டை ஜங்ஷன், புதிய பஸ் நிலையம், வின்சென்ட், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, அதாவது ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு அவசர சமைக்கலாம் வந்து கப்பு சாப்பாடு வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடுவோம். அது இதுவுமே விட்டுட்டு போகாமல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. அதே மாதிரி இன்றைக்கி மழை வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு வெளியே போகும்போது கொடையும் ரெயின் கோட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியை நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்தியாவின் தேசிய பறவை எது, இந்தியாவின் தேசிய பறவை எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9 எல்லாருமே வந்துட்டு இப்போ ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மள நிலை என்னான 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதிப்பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சைக்கோ கண்மணி அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாட்டு, ஹேவாக் பிரதர்ஸுடைய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலை பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலிருந்து, கஞ்சமலை பகுதியிலிருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு,

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், நீ எழுப்புனா கூட 8 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், இப்போ இவ்வளோ சீக்கிரமா எங்க போயிட்டு இருக்க?
2: இல்லடா, வீட்டுல டீ வைக்கணும், பால் வேற தீர்ந்து போச்சு, சரிதான் பால் வாங்க போலான்னு கடைக்கு போயிட்டு இருக்கேன்.
1: மச்சான் ஒரு டவுட்டு கேக்கவா?
2: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், பசுமாடு ஏன் பால் மட்டும் தருதுன்னு தெரியுமா?
2: தெரியாது.
1: ஏன்னா அதால டீ காஃபி தர முடியாதான், அதனாலதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
2: இப்போது நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் இருக்கணும் அப்படி மாதிரி நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. இன்ட் பேங்க் நிறுவனத்தில் காலியாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டீலர் உட்பட 13 பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி இளங்கலை பட்டம் பிடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க, அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான வயது வரம்பு 35 வயசுக்குள்ளார் இருக்கணும். இவங்களுக்கான தேர்வுச்சி முறை வந்துட்டு நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் தபால் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா இன்ட் பேங்க் தலைமை நிர்வாக எண் 480 முதல் தளம் கிவ்ராஜ் காம்ப்ளெக்ஸ் 1 அண்ணா சாலை நந்தவனம் சென்னை 35 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். இதுக்காக நான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்துட்டு 31/7/2026 அன்னைக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா இன்ட் பேங்க் ஆன்லைன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. intbankonline.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. வர 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும், அன்றைக்கி தான் கடைசி நாள். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா intbankonline.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு வந்துட்டு யார் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அப்படின்னா பாண்டியன் அவர்கள் வந்து தாரமங்கலம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பாண்டியன். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, ஹேவாக் பிரதர்ஸுடைய ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டு ஓரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர்கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான முகாம் வந்துட்டு நேற்று நடந்திருக்குது. சேலம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு முகாம் நேற்று தொங்கும் பூங்காவில் நடந்திருக்குது. சேலம் மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்துக்கான அரசு சேவை மற்றும் நலத்திட்ட முகாம் நேற்று தொங்கும் பூங்கா மண்டபத்தில் நடந்திருக்குது. இதில் சிறப்பு மருத்துவ முகாம், அதுக்கப்புறமா வருவாய்த்துறை சார்ந்த பட்டா மாறுதல், வாரிசு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் விண்ணப்பங்களை பதிவு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. 500 மேற்பட்டோர் இதெல்லாம் கலந்துகிட்டு பயன்பெற்றிருக்காங்க அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா, இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆடியோ செலக்ட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்துட்டு போட்டு நம்ம வந்து போஸ்ட் போடுவோம். இப்போ அந்த சாங்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்கலாது வந்து வேறு ஏதாவது நம்ம சாங்ஸ் வந்து மாற்றணும் அப்படி மாதிரி நினச்சிட்ருமோ அப்படின்னா அந்த ஆடியோவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இப்போ ஒரு அம்சத்தை வெளியிட்டிருக்காங்க மெட்டா நிறுவனம். இது மூலமாக பயனர்கள் தங்களுடைய போஸ்ட்டுகளை நீக்காமலேயே ஆடியோவை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க. திவாகரன் அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் டெக் குரு நிகழ்ச்சி திவாகரன் அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள், ஃபோன் ஸ்கேம் ஆனிச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி நீங்கள் உங்களோட ஃபோன் வந்து பாதுகாத்துக்கலாம், அப்புறம் உங்களோட ஃபோனில் ஸ்டோரேஜ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி வந்துட்டு ரெக்கவர் பண்ணலாம் இப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, ஆரோக்கியத்தை காப்பதில் முக்கியமானது பாரம்பரிய உணவுகளா நவீன மருத்துவ முறைகளா. ஆரோக்கியத்தை காப்பதில் முக்கியமானது பாரம்பரிய உணவுகளா நவீன மருத்துவ முறையா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் இருந்தாலுமே மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, வர 31ஆம் தேதி வரைக்குமே அஞ்சல் காப்பீடு குறைதீர் கூட்டம் முகாம் மட்டும் நடக்கப் போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேலம் கிழக்கு கோட்டை தலைமை அஞ்சலகம் மற்றும் ஆத்தூர் தலைமை அஞ்சலகத்தில் நேற்று நடந்து தொடங்கியிருக்கக்கூடிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு குறைதீர் முகாம் வந்துட்டு வர 31ஆம் தேதி வரைக்குமே நடக்கப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் பெயர், முகவரி, பிறந்த தேதி திருத்தம் செய்தல், மொபைல் எண், மின் அஞ்சல், அப்புறமா வந்துட்டு பெயர் சேர்த்தல், வாரிசு மாற்றம், பாலிசி புதுப்பித்தல், பாலிசி முதிர்வு, கிளை தொடர்பான சந்தேகங்கள், பாலிசி தொடர்பான சந்தேகங்களுக்கு தீர்வு பெறலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு காலையில் 10 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்குமே முகாம் செயல்படும் அப்படின்னும். எனவே அஞ்சல் காப்பீடு வைத்திருக்கக்கூடிய அனைவருமே தேவையான ஆவணங்களோட முகாமில் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம் அப்படின் மாதிரி அஞ்சல் முதுநிலை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வர 31ஆம் தேதி வரைக்குமே இந்த அஞ்சல் காப்பீடு குறைதீர் கூட்டம் முகாம் மட்டும் நடக்கப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இப்போ இன்சூரன்ஸ் கரண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படி மாதிரி நினச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இது தொடர்பாக சந்தேகங்கள் இருக்குது இல்லை ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு வர 31ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் போய் உங்களுடைய குறைகளுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். அந்த நம்மளுடைய கிழக்கு கோட்டை தலைமை அஞ்சலகத்தில் வந்துட்டு நடக்கப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு யார் அப்படின்னா, முருகன் அவர்கள் வந்துட்டு தொடசம்பட்டி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே முருகன் அண்ணா. உங்களுக்கு நாளைக்கு

கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்கிற தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும், என்னென்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண என்ன செய்யங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விசஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரியோ சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பி உடைய காம்போட எம்மா எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஆரோக்கியத்தை காப்பதில் முக்கியமானது பாரம்பரிய உணவுகளா நவீன மருத்துவ முறைகளா. ஆரோக்கியத்தை காப்பதில் முக்கியமானது பாரம்பரிய உணவுகளா நவீன மருத்துவ முறைகளா.

0: இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா, நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா இந்தியாவின் தேசிய பறவை எது, இந்தியாவின் தேசிய பறவை எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் மயில். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ருக்மணி பாட்டி தாதக்கா பட்டியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுலேருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோஷ்வா, தர்னிஷா, தனிஷ், காவியா, மாரிமுத்து இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சரி சத்யா, கேள்வி எப்போ கேட்பேன் அப்படின்னா காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் உருவாக்கக்கூடிய நம்மை சுட்டி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்க பதிவு பண்ணிடுங்க. இப்போ நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இது பாக்கர் மற்றும்
2: பிரதீபா.
1: எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாடுறது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் உங்களோட விளையாட்டுதாக கொண்டு வந்திருக்கோம். அந்த விளையாட்டு என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளாக அசத்தலான நாளாக வேறு லெவல் நாளாக போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கான விளையாட்டுக்குள்ளே அப்படியே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோன்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு இடம் சொல்லுவேன், அந்த இடத்துல என்னென்ன பொருள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அஞ்சு பொருள் டக்கு டக்குன்னு சொல்லணும். மூணுலேருந்து அஞ்சு பொருள் டக்கு டக்குன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ நான் அலுவலகம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, அங்கே கம்ப்யூட்டர் இருக்கும், சேர் இருக்கும், டேபிள் இருக்கும், லைட் இருக்கும், ஏசி இருக்கும், இந்த மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லணும். இதுவே வந்து போஸ்ட் ஆஃபீஸ்னால் அங்கே என்ன இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்னா அங்கே என்ன இருக்குங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். மனுஷங்களை சொல்லக்கூடாது, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு சொல்லக்கூடாது, பொருட்களை மட்டும்தான் சொல்லணும், உயிரில்லாத பொருட்கள். ஓகேங்களா? இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாட போகிறோம் மக்களே. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள்.
2: 9787 107.8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் எங்கள் கூட விளையாடுங்க.
1: சொன்ன மாதிரி 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபாவோட இன்றைக்கான இந்த விளையாட்டை ஜாலியாக விளையாடலாம். நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி பிரதீபா, உங்கள்கிட்ட ஒரு டைம் விளையாடுவா?
2: ஆ, ஓகேண்ணா.
1: ஓகே, உங்களுக்கான இடம் வந்து நான் ஈஸியாக சொல்கிறேன். ஸ்கூல்.
2: ஸ்கூல்னா டேபிள், புக்ஸ், போர்டு,
1: ஓகே,
2: சாக் பீஸ்,
1: ஓகே, சூப்பர். டக்கு டக்கு சொல்லிட்டாங்க, சமையல் அடிக்க பிரதீபா. இந்த மாதிரி தான் மக்கள் எல்லாரும் நான் உங்கள்கிட்ட ஒரு இடம் சொல்லுவேன், அந்த இடத்துல இருந்து என்னென்ன பொருட்கள் இருக்கும் உங்கள்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேல் என்ன, எப்படி
3: இருக்கீங்க? நல்லா இருக்கேன்,
1: சூப்பர். மாணிக்கம் அண்ணா, அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: பேருந்து
1: நிலையம்,
3: பஸ், மனிதர்கள், அப்புறம் டயர்,
1: டயர் பஸ்ஸுக்குள்ளேயே டயர் இருக்கும் வேற.
3: அப்புறம் என்ன சொல்றது, பெட்டி, தள்ளுவண்டி, சைக்கிள், பைக்கு.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி
1: நன்றி. மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சூப்பரா சொன்ன, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட இன்னைக்கு விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டுருக்கோம்னா, அங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விளையாட்டோட பேர். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால்
2: பண்ணுங்கள். 9787 107.8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் எங்கள் கூட விளையாடுங்க.
1: இப்போ உங்களுக்காக சூப்பரான அடுத்தடுத்து ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நிறையா நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரி

0: விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா,
1: நாங்க ஒரு பிளேஸ் சொல்லுவோம், அந்த பிளேஸ்ல என்னென்ன பொருள் இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லணும்.
0: ஆமா, நாங்க ஒரு இடம் சொல்லுவோம், அந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டுல நீங்க
1: விளையாடுங்க.
0: ஒரு நேரம் நெஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். சோனா பொன்மொழி இணை தொகுப்பாளர்கள் பிரதீபா மற்றும் சிவாகரன் இருவருக்கும் காலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூலம் ராதவன்.
0: ராதவன், எப்படி இருக்கீங்க?
2: விளையாண்டு
0: தெரியுமா,
2: ஒரு இடம் சொல்லி அங்க இருக்கிற பொருள்களை சொல்லுவாங்க
0: பாருங்க. உங்களுக்கான ஈஸியான ஒரு இடம் சொல்றேன், சரிங்களா? வீடு
2: தானே.
0: பாருங்க, வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா. அற்புதம், அற்புதம். அதான் ரொம்ப நன்றி. அண்ணா,
2: அது போதுங்களா? என்ன எதை கேக்குறேன்னு?
0: போதும் போதுங்கண்ணா, அஞ்சு அஞ்சு சொன்னா போதுங்கண்ணா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவான நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க, அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், அங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னா கால் பண்ணுங்க,
1: 9787-7078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்க கூட சேர்ந்து விளையாடுங்க.
0: இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, ரெண்டு பாட்டு பாட்டு கேட்டு வாங்க. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்னமாச்சான், நீ எழுப்புனா கூட 8 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், இப்போ இவ்வளோ சீக்கிரமா எங்க போயிட்டு இருக்க?
4: இல்லடா, வீட்டில் டீ வைக்கணும், பால் வேற தீர்ந்து போச்சு, சரிதான் பால் வாங்க போலான்னு கடைக்கு போயிட்டு
3: இருக்கேன். மச்சான் ஒரு டவுட்டு கேட்கவா?
4: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
3: மச்சான், பசுமாடு ஏன் பால் மட்டும் தருதுன்னு தெரியுமா?
4: தெரியாது.
3: ஏன்னா அதால டீ காஃபி தர முடியாதான், அதனாலதான்.
5: உங்களுக்கு அறிவோ அறிவு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து
4: அங்கே என்ன இருக்கும்.
3: அங்கே என்ன இருக்கும்,
4: அங்கே என்ன பொருள் இருக்குமோ அதை தான் சொல்லணும்.
3: சூப்பர். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபாவோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
4: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
3: திவாகர் தான் இருக்கேன் பாட்டி.
5: உங்களுக்கான
3: இடம் தபால் நிலையம்.
5: தபால்
3: பெட்டிய ரெண்டு டைம் சொல்லிட்டீங்க பாட்டி. சூப்பர் சூப்பர் பாட்டி, ரொம்ப அருமையால நீங்க. நன்றி பாட்டி.
5: நன்றி சாமி. நன்றி சாமி.
3: நன்றி. தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி பாட்டி இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, அங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபாவோட நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபா.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
2: அங்க என்ன சொல்லுங்க அப்படின்றது,
1: அங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டுல நீங்களும் விளையாடணும், கால் பண்ணுங்க
2: 9787 107.8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து நீங்களும் விளையாடுங்க.
1: சூப்பரான இந்த விளையாட்டை இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க.
2: ஹலோ, வணக்கம். ஹலோ
1: ஹலோ, வணக்கம், இருக்கீங்களா? மியூட்டில் போட்டு பேசுகிறீங்களா? ஹலோ. ஓகே, அந்த நேர் வந்து இணைப்பில் தான் இருக்காரு, ஆனால் நாம் பேசுகிறத அவர் கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். மகளே, நீங்கள் யாராவது விளையாடணுன்னா கால் பண்ணுங்கள். நான் சொல்கிற நம்பருக்கு 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபாவோட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போ நான் மீண்டும் அந்த நேர் இணைஞ்சிட்டாரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ நம்ம ஊர்ல எப்பயும் போலதானா, வழக்கம் போல வெயிலும் அப்பப்ப மோடமும் மிக்ஸ் ஆகி அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு.
3: ஆமா, சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். இங்க மழை வரும் அப்படின்னு நினைக்கிறோம், அங்கேயும் மழை வரட்டும்.
1: சரிங்கண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
3: சொல்லுங்களேன்.
1: அண்ணா, உங்ககிட்ட நான் ஒரு இடம் சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்க 5 பொருட்கள் வந்து நீங்க டக்கு டக்குன்னு சொல்லணும், உயிரில்லா பொருட்கள்.
3: டக்கு டக்குன்னு சொல்லணுமா?
1: ஆமா, விளையாடுவோமா?
3: போலாம், சொல்லுங்க.
1: உங்களுக்கான இடம் ஹாஸ்பிடல்.
3: ஓகே. ஸ்ட்ரெச்சர், ஸ்டெதஸ்கோப், தெர்மோமீட்டர், அப்புறமா பிபி பார்க்கக்கூடிய இயந்திரம், சிசர்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
3: தேங்க்யூ சோ மச். இந்த சூப்பர் பாமைத்தம் திவா, பாய்
1: பாய் அண்ணா, பாய். காட்பாடியில் இருந்து நம்ம சந்திரசேகரனா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மகளை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபா.
1: இன்னைக்கு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், விளையாடணும்னு
2: நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட சேர்ந்து விளையாடுங்க.
1: இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவானுகள் சில நெஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபா.
1: இன்னைக்கு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன
2: விளையாட்டுன்னு கேட்டீங்கன்னா அங்க என்ன
1: இருக்குன்னு சொல்லணும். அந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் வந்து ஒரு இடம் சொல்லுவேன், அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு நீங்கள் சொல்லணும். உயிரற்ற பொருட்கள் மட்டும் தான் சொல்லணும், மனுஷங்க இருக்கிறாங்க விலங்குகள் இருக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் மயிமுடூர்ல இருந்து கலைச்செல்விங்க அன்பு பிரதீபா, அன்பு தீபாகர் அவர்களே.
2: வணக்கம் அக்கா. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: பிரதீபா, தீபாகர் இருவரும் எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் கலைச்செல்வி அக்கா, நான் அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அருமையா அருமையா இருக்கேன்.
2: ஓகே அக்கா, இன்னைக்கு என்ன கேம்னு உங்களுக்கு தெரியுமா அக்கா?
3: தெரியுங்க பிரதீபா, ஒரு இடம் சொல்லுவீங்க அதுல என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லணும்.
2: ஓகே அக்கா, விளையாண்டுலாமா அக்கா?
3: ஆரம்பிக்கலாம்.
1: அக்கா உங்களுக்கான இடம் ரயில் நிலையம.
3: ரயில் நிலையம் தண்டவாளம். அப்புறம் இந்த இவரு என்னது, ஐயோ, டிக்கெட் பரிசோதகர்.
1: அக்கா மனிதர்களை சொல்லக்கூடாது அக்கா,
3: புரியல,
1: மனுஷங்களை சொல்லக்கூடாது.
3: ரயில் வண்டி.
1: சூப்பர், ரெண்டு.
3: அப்புறம் மனிதர்கள் இருப்பாங்க நிறைய, மக்கள்லாம்.
1: அக்கா மனுஷங்களை சொல்லக்கூடாது அக்கா, பொருட்கள் மட்டும் தான் அக்கா சொல்லணும்.
3: என்ன
1: பண்ணுன்னு கேக்கலாங்க, என்ன இருக்கும் தான் கேக்குறோம்.
3: மேட்டூர்
1: வட்ட மயமுதூர்ல இருந்து கலைச்செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு நம்ம ஜாலியாக விளையாடுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபா.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு இடம் சொல்லுவோம், அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்க நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டுல நீங்க விளையாடுவோம், கால் பண்ணுங்க
2: 9787070 8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்க கூட சேர்ந்து விளையாடுங்க.
1: இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் நினைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் துரியண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பர் துரியண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா?
3: அதான் நீங்க ஒரு ஆபீஸ் சொல்லுங்க, இந்த ஆபீஸ்ல என்ன சொல்லணும்?
1: ஆபீஸ்ல ஒரு இடம் சொல்லுவேன். சரி, நீங்க ஆபீஸ் சொன்னதுனால உங்களுக்கு ஆபீஸே சொல்றேன். ஆபீஸ்ல என்னென்னலாம் இருக்கும்னா,
3: ஆபீஸ்ல என்ன இருக்கு? ஃபைல் இருக்கு, நோட் இருக்கு, வெயிட் கார்டு இருக்கு, பேப்பர் வெயிட் இருக்கு, போன் இருக்கு, பேனா வைக்கிற ஸ்டாண்ட் இருக்கு.
1: கேட்டவனே டக்கு டக்குன்னு சர மாதிரியே சொல்லிட்டீங்களே, எப்படின்னா? சூப்பர் சூப்பர் துரையண்ணா, அருமையாளா நீங்க. நன்றி அண்ணா,
3: நன்றி
1: நன்றி. அண்ணா ராப் சாங் மாதிரி பாடுறாரு, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அருமையா சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றி துரையண்ணா. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. அது வாக்கர் மன்ற பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை. இன்னும் நம்ம நிறைய நேரங்கள் கூட இன்னைக்கு அந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்லேன்.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படிங்கற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. LED சோலார் ஸ்ட்ரீட் லைட், DTCP ரேர அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி EMI வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, CCTV கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, STL மில், ஆத்தூர், சேலம்.

0: 니다니.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாருக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணை ஆறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமனையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலிருந்து, கஞ்சமலை பகுதியிலிருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலிருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை, இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளையெல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.

0: தொடக்கம் விவசாயம்
1: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
0: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
3: பிரதீபா.
0: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு
3: அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க என்ன இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லணும்.
0: இந்த விளையாட்டுல நீங்களும் விளையாடணும்னா கால் பண்ணுங்க.
3: 9787 7078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட நீங்களும் விளையாடுங்க.
0: இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா உங்ககிட்ட? நான் வந்து அங்க ஒரு இடம் சொல்லுவேன், அந்த இடத்துல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்கிட்ட கரெக்டா சொல்லணும். 5 பொருள் டக்கு டக்குன்னு சொல்லணும். உயிர் உள்ள பொருட்களை சொல்லக்கூடாது. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இருக்காங்க, அவங்களோட விளையாடுவோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் அக்கா, மரக்கோடியில சந்தியா பேசுறேன்.
0: சந்தியா பாப்பா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கானா? நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் பாப்பா. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
4: பயங்கர ஜாலியா போயிட்டு இருக்கனா.
0: கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. சரி சந்தியா பாப்பா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
4: விளையாடுறோம் தெரியுமா? ஆ தெரியும், நான் விளையாடலாம்.
0: ஓகே, உங்களுக்கான இடம் ஸ்கூல்.
4: ஸ்கூல்.
0: ஆமா.
4: புக், நோட், பென்சில், பேனா.
0: அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி பாப்பா.
4: நன்றி.
0: நம்ம மரக்கோட்டையிலிருந்து சந்தியா பாப்பா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாப்பா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடபான் கிழச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இப்போ உங்களுக்காக சூப்பரான அடுத்தடுத்த ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், நீ எழுப்புனா கூட 8 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், இப்போ இவ்வளோ சீக்கிரமா எங்க போயிட்டு இருக்க?
2: இல்லடா, வீட்டில் டீ வைக்கணும், பால் வேற தீந்து போச்சு, சரிதான் பால் வாங்க போலான்னு கடைக்கு போயிட்டு இருக்கேன்.
1: மச்சான் ஒரு டவுட்டு கேட்கவா?
2: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், பசுமாடு ஏன் பால் மட்டும் தருதுன்னு தெரியுமா?
2: தெரியாது.
1: ஏன்னா அதால டீ காஃபி தர முடியாதான், அதனாலதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வெளிநீர் கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களை. திவாகர் மற்றும்
4: பிரதீபா.
3: இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னா கால்
4: பண்ணுங்க 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் எங்களோட சேர்ந்து விளையாடுங்க.
3: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சகோதரி, ஆர்டிஎம் ராம் பேசுகிறேன்.
3: ராமோனா, நாங்கள் ரெண்டு பேரும் சூப்பராக இருக்கோம். நீங்கள் எப்படி
5: இருக்கீங்க?
3: குறிப்பிட்டு சொல்லுங்க. நிறைய இருக்குல்ல, அரைக்கிறதுக்கு தேய்க்கிறதுக்கு எல்லாம் நிறைய இருக்கும்ல. நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இந்த விளையாட்டில் விளையாடலாம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்னா, அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கூட இன்னொரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். கோவிந்த் சாமி, எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கும் கோவிந்த் சாமி. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா அண்ணா?
5: நிறைய
3: சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க.
5: நன்றி.
3: கொடுமுடியிலிருந்து கோயின்சாமினா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. ஆனால் இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. இது வாக்கன் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடுறோம்?
7: என்ன விளையாட்டுன்னா, அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லணும்.
6: இப்போ உங்ககிட்ட ஒரு இடம் சொல்லுவேன், அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத 5 பொருள் வந்து டக்கு டக்கு நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: ஹலோ,
6: வணக்கம. வணக்கம்.
8: ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் தம்பி.
6: வணக்கம் கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: அற்புதமா இருக்கேன் கஸ்தூரி அண்ணா, அருமையா இருக்கேன்.
8: அற்புதமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம்ங்க
6: கஸ்தூரி. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
8: அதாவது இடத்துல என்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத சொல்லணுங்க.
6: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
8: சொல்லுவீங்க.
6: ஓகே. ஹோட்டல்.
8: ஹோட்டல் ஹோட்டல் வந்து இட்லி, தோசை, பூரி,
6: நன்றி. திருப்பூர் மாவட்டத்துல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு. அண்ணன் வந்து அப்படியே ஹோட்டலில் வேலை செய்கிற மாதிரியே மெனு கார்டு அப்படியே இட்லி, தோசை, பூரி, வடை, பொங்கல்னு போயிட்டாரு. இருந்தாலும் சூப்பராக விளையாடுங்க, ரொம்ப நன்றி அண்ணா. மக்களே, இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம். திவான் பிரதீபா, சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பு எழுதி நேரத்தில் அனைவரும் நலமா, நம் நேயர்கள் சொந்தங்கள் நலமா,
6: எல்லாருமே நல்லா இருக்கோக்கா. விடாமல் அப்படியே டக் கட கட கடன்னு பேசுறீங்க. சூப்பர் சூப்பர். இல்லக்கா, அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
9: அங்க என்ன இருக்குன்ற விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம், எனக்கு சொல்லுவீங்க.
6: ஆமா அக்கா, விளையாடுவோமா?
9: விளையாடலாமே.
6: உங்களுக்கான இடம் டெய்லர் ஷாப்.
9: டெய்லர் ஷாப்ங்களா? டெய்லர் ஷாப்னா வந்துட்டு டெய்லரிங் மிஷின் இருக்கும், கத்திரிக்கோள் இருக்கும், அப்புறம் வந்துட்டு ஊசி, அந்த நீடில்ஸ் இருக்கும், நூல் இருக்கும்,
6: விளையாடலாம். சூப்பரா, ரொம்ப நன்றி. இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக அருமையான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
3: பிரதீபா.
2: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அங்க என்ன இருக்கும் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டுல நீங்களும் விளையாடணும், கால் பண்ணுங்க
3: 9787710178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்களோட விளையாடுங்க.
2: இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
3: அதாவது நாங்க ஒரு பிளேஸ் சொல்லுவோம், அந்த இடத்துல நீங்க என்னென்ன பொருள் இருக்கு, உயிரற்ற பொருள் ஒரு 5 பொருள் சொல்லணும்.
2: இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் பாஸ்கர் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேன்
2: அருமை அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
4: இருக்கோம் தெரியுமா?
2: விளையாடுவோமா?
4: விளையாடலாம்.
2: உங்களுக்கான இடம்
3: காலேஜ்,
2: கல்லூரி. கல்லூரி உங்களுக்கான இடம் கல்லூரி.
4: வகுப்பறை.
2: சூப்பர். அஞ்சு போதும் ஒரு பாஸ்கர் அண்ணா, நீங்க சொல்லுவீங்க நானும் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி பாஸ்கர் அண்ணா.
4: நன்றி
2: அண்ணா. டால்மிய காலனிலேருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. இன்றைக்கி வந்து நம்ம அங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும், கால் பண்ணுங்கள் 9787710078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என் கூட திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இந்த விளையாட்டை நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி வந்து அங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு இடம் சொல்லுவேன், அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
3: ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் பிரதீபா.
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
5: ஆனந்தி.
2: எங்க இருந்து பேசுறீங்க ஆனந்தி?
5: சேலம்.
2: நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன்.
2: சரிங்க ஆனந்தி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
5: அங்க என்ன இருக்கு அப்படி விளையாட்டு.
2: ஆமா, விளையாண்டுருவோமா?
5: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். நன்றி. உங்களுக்கான இடம்
3: டென்டல் கிளினிக்.
5: டென்டல் கிளினிக் ஊசி.
2: விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நாங்களுக்கு எல்லாம் வேண்டிய நேரம் வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர்
3: 9787710078 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: இதோட நாங்களும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
3: பிரதீபா.
2: நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய். உங்களுக்காக சூப்பரான பாட்டுலாம் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கோ.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம முக்கியமா எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூங்கில் சோல் காலணிகள். இப்ப மூங்கில பயன்படுத்தி காலணிகளோட அடிப்பகுதியான சூசோல் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்துல உலக அளவுல சீனா மிக முக்கிய பங்களிக்குது அப்படின்னு சொல்லலாம். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு அதிகரிச்சு வரக்கூடிய இந்த சூழல்ல பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன கலவைகளுக்கு மாற்றா இந்த மூங்கில் சோல் தயாரிப்பு முறை உலக நாடுகளோட கவனத்தை ஈர்த்திருக்கு. தயாரிப்புன்னு சொல்லும் போது மூங்கில் மரத்தை அப்படியே வெட்டி சோல் செய்ய முடியாது. மூங்கில் தண்டுகள்ல இருந்து எடுக்கக்கூடிய இயற்கை நார, மட்கக்கூடிய பாலியூரித்தின் அல்லது இயற்கை ரப்பரோட கலந்து ஒரு கூட்டு பொருளா மாத்துறாங்க. இதுவே அதுக்கப்புறமா சூசோல்களா வடிவமைக்கப்படுது. சீனாவில மூங்கில் காடுகள் அதிகம் அப்படின்றதுனால இதற்கான மூலப்பொருள் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்குது. குறிப்பா சீனாவில காலணி உற்பத்தி தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புஜியான் மாகாணத்துல ஜின்ஜியாங் நகரத்துல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இத்தகைய சூழல் நட்பு காலணிகளை அதிக அளவுல உற்பத்தி செய்யுது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போது சாதாரண பிளாஸ்டிக் அல்லது செயற்கை ரப்பர் சோல்கள் மக்கறதுக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வரைக்கும் ஆகுது. ஆனா மூங்கில் சோல்கள் இயற்கையோடு எளிதில மட்கக்கூடியதா இருக்கு. பாக்டீரியா எதிர்ப்பு திறன் அப்படிங்கும் போது மூங்கிலுக்கு இயற்கையிலேயே பாம்புக்குன் அப்படின்ற பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு இருக்கு. இதனால கால்கள்ல துர்நாற்றம் வீசுவது தடுக்கப்படுது. குறைஞ்ச எடை மற்றும் நெகிழ்வுத்தன்மை அப்படின்னு பார்க்கும் போது இது ரொம்பவே லேசானதாகவும் கால்கள்ல இயக்கத்திற்கு ஏற்ப வளையும் நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் இருக்கு. சீனா இத பெருமளவுல உற்பத்தி செஞ்சாலுமே நைக், அடிடாஸ் போன்ற சர்வதேச நிறுவனங்களும் பல ஐரோப்பிய சூழல் நட்பு பிராண்டுகளும் சீனாவில இந்த மூங்கில் சோல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களோட பிரீமியம் ரக காலணிகளை தயாரிச்சு உலக அளவுல விற்பனை செய்ய முன்வராங்க. மத்த தயாரிப்புகளோட ஒப்பிடுறப்ப மூங்கில் சோல்களோட உற்பத்தி செலவு 20%-35% வரைக்கும் அதிகமாகும். காரணம், ரப்பர் போன்றவற்றை நேரடியா உருக்கி அச்சுல நம்ம வார்த்தரலாம். ஆனா மூங்கில நாரா மாத்தி அதுக்கப்புறமா அதை இயற்கை ரப்பர் அல்லது மட்கக்கூடிய பாலியூரித்தினோட பிணைக்க பிரத்யேகமான அதிநவீன இயந்திரங்களோட கூடுதல் செயலாக்க நேரமும் தேவைப்படுது. மூங்கில் மிக வேகமா வளரக்கூடிய ஒரு புல் வகை அப்படின்றதுனால சீனாவில இதன் மூலப்பொருள் விலை ரொம்பவே குறைவு. பருத்தி அல்லது தோல் போன்றவற்றோட ஒப்பிடுறப்ப மூங்கில் சாகுபடிக்கான செலவு ரொம்ப குறைவு அப்படின்றதுனால எதிர்காலத்துல இதன் தொழில்நுட்பம் இன்னுமே வளர்றப்ப உற்பத்தி செலவு குறைய வாய்ப்பு இருக்கு. சந்தையில விற்கக்கூடிய சாதாரண ரப்பர் சோல் கொண்ட காலணிகளை விட மூங்கில் சோல் கொண்ட சூழல் நட்பு காலணிகள் விலை அதிகமாவே இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, புதுப்பிக்கத்தக்க வளமான மூங்கில அதிநவீன தொழில்நுட்பத்தோட இணைச்சு உலகுக்கு பசுமை பாதையை காட்டி வருகிறது சீனாவோட இந்த தயாரிப்பு முறை. சரிங்க, நம்ம ஊருக்கும் வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க சொல்லுதா? கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் சந்தியூர்ல வேளாண் அறிவியல் நிலையத்துல திட்ட ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய முனைவர் விஜயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, எல்னினோ காலநிலை மாற்றங்கள் எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சார் வந்து பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: உலக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 2026 மற்றும் 2027 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எல்லினோ என்று கால சூழ்நிலை மாற்றம் வந்து ஏற்படக்கூடிய ஆண்டுகளாக வானிலை மையம் கணித்துள்ளது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒன்றா அதிகப்படியான மழைப்பொழியும் அல்லது மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும், அதிக வெப்பநிலை ஏற்படும். ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம விவசாயம் வந்து செய்து லாபம் ஈட்டுவதற்கு என்னவென்றால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம மழைப்பொழிவுக்கு தகுந்தாற் போல குறுகிய கால பயிர்களான பயிர் வகை பயிர்கள், உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டப்பயிறு, இது போன்றவையெல்லாம் பயிரிடலாம். மழை குறைவாக இருக்கும் சமயத்தில் இந்த மாதிரி பயிரிடலாம். நம்ம வந்து ஏற்கனவே பயிரிடக்கூடிய மற்ற பயிர்கள் பயிரிடக்கூடிய விவசாயிகள், இப்போ மக்காச்சோளம் பயிரிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் வந்து நம்ம வந்து ஷார்ட் டூரேஷன் சொல்லக்கூடிய குறுகிய காலத்தில் விளையக்கூடிய கோஹெச்எம் 5, கோஹெச்எம் 4, 6 போன்ற ரகங்களை உபயோகப்படுத்தலாம். அது இல்லாமல் கார்கில் போன்ற ரகங்கள் வந்து விரைவாக நம்ம அறுவடைக்கிறோம், அந்த மாதிரி ரகங்களை உபயோகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நுண்ணூட்டச்சத்து கலவை இட வேண்டும். அதே மாதிரி மல்ச்சிங்னு சொல்லக்கூடிய மேலே வந்து மேற்போர்வை என்று சொல்லக்கூடிய அதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து போட தேவையில்ல. சா டஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து இந்த இதில் வந்து நம்ம சா மில்லெல்லாம் கிடைக்கக்கூடிய துகள்களை உபயோகப்படுத்தி, மரத்தூள்களை உபயோகப்படுத்தி நம்ம வயல்களில் இடுவதன் மூலமாக அதிகமாக நீராவி ஏற்படாமல் நம்ம வந்து பாதுகாப்பு செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் தெளிப்பதன் மூலமாக நம்ம இந்த வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படுத்தலாம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், நீ எழுப்புனா கூட 8 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், இப்போ இவ்வளோ சீக்கிரமா எங்க போயிட்டு இருக்க?
2: இல்லடா, வீட்டுல டீ வைக்கணும், பால் வேற தீர்ந்து போச்சு, சரிதான் பால் வாங்க போலான்னு கடைக்கு போயிட்டு
1: இருக்கேன். மச்சான் ஒரு டவுட்டு கேக்கவா?
2: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், பசுமாடு ஏன் பால் மட்டும் தருதுன்னு தெரியுமா?
2: தெரியாது.
1: ஏன்னா அதால டீ காஃபி தர முடியாதான், அதனாலதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையெல்லாம் தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: விழுப்புரம் மாவட்டம் நீல்மலையனூர் வட்டம் கோட்டைப்பூண்டி கிராமத்துல இருந்து சதீஷ்குமார் அண்ணா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கிணத்து பாசனம் மூலமா என்னென்ன விவசாயம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சதீஷ் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: இப்ப என்னன்னா மழை நம்ம குறிப்பிட்ட காலங்களில் வரதில்ல, அதனால நான் என்ன பண்றேன்னா மழை போர் போட்டு தண்ணி எடுத்து அந்த கிணற்று நீர் பாசனம் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா பயிர் வைக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு போகம் பயிர் வைக்கிறேன், இன்னொரு போகம் வந்து பாத்தீங்கன்னா உளுந்து வேர்க்கடலை அந்த மாதிரி தாவர வகைகளையும் பயிர் வைக்கிறோம். கரும்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வருஷத்து பயிர், அதை எடுத்து நாட்டு சக்கரையை நம்ம வந்து கொடுக்குறோம். சோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சு வகைப்படுத்தி தான் வைக்கிறோம். அடியரமா பாத்தீங்கன்னா வெறும் மாட்டு எருவு மட்டும் தான் கொடுப்போம். மேலுரமா பாத்தீங்கன்னா மக்கிய தொழு உரம் ஊட்டமேட்டிய தொழு உரம் இது மட்டும் தான் கொடுக்குறோம்.
5: ஒரு அதிகபட்ச மகசூல் நம்மளால எட்ட முடியாது, சராசரி மகசூல்ன்றது நமக்கு கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம நெல் பயிர் வைக்கிறோம்னா பாரம்பரிய வகைகள்ல இந்த கிச்சிலி சம்பா, தூயமல்லி, அதுக்கப்புறம் சிவன் சம்பா இந்த அரிசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 18-20 முட்டை சராசரியா நம்ம மகசூல் கிடைச்சிடும். இதுவே கருப்பு கவுனி மாதிரியான நெல்கள், ஜீரக சம்பா மாதிரியான நெல்கள்னா 16 முட்டை சராசரியா நம்மளுக்கு வந்து மகசூல் கிடைச்சிடும். சோ இந்த சராசரி மகசூல நம்ம மதிப்பு கூட்டி விற்கிறது மூலமா நல்ல லாபம் பார்க்கலாம். இந்த ஒரு முறையில தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இயங்கிட்டு இருக்கேன்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இயற்கை தன்னைத்தானே எந்த மாதிரி சமநிலை படுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் விக்னேஸ்வரி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பூக்கும் தருணத்துல என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: குறிப்பாக பூ பூக்கும் பருவத்திற்கு முன் அதிக உயரம் மற்றும் குட்டையான செடிகள், மாறுபட்ட இலைத்தண்டின் நிறம், மிகவும் சீக்கிரமாக பூக்கும் செடிகள் மற்றும் இலையின் வடிவத்தால் மாறுபட்ட செடிகள் ஆகியவற்றை அகற்ற வேண்டும். பூக்கும் தருணத்தின் போது மிகவும் காலதாமதமாக பூக்கும் செடிகள், மாறுபட்ட பூவின் நிறம், மகரந்த தூளின் நிறம், பூக்காம்பின் வடிவம், அள்ளிவட்டத்தில் உள்ள நிறப்புள்ளிகள் முதலியவற்றால் மாறுபட்ட செடிகளை அகற்ற வேண்டும். அறுவடைக்கு முன்பு காய்களின் வடிவம், காய்களின் நிறம், காய்களின் மூக்கு, காய்களில் உள்ள குழிகள் முதலியவற்றால் நாம் பயிர் செய்யப்பட்டுள்ள பயிர் ரகங்களிலிருந்து வேறுபட்ட செடிகளை அகற்ற வேண்டும். இவ்வாறு சரியான நேரத்தில் கலவன்களை அகற்றுவதால் விதை உற்பத்தியில் இன தூய்மை முக்கியமாக பாதுகாக்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பருத்தியில் வீரிய ஓட்டு விதை உற்பத்தி செய்யும் முறையை பற்றி காண்போம். பருத்தி வீரிய ஓட்டரக விதை உற்பத்தியானது மற்ற பயிர்களில் உள்ள வீரிய ஓட்டரக விதை உற்பத்தியில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. இம்முறைக்கு ஆண் பூம்பாகம் நீக்குதல் மற்றும் மகரந்தம் தூவுதல் என்று பெயர். இத்தொழில்நுட்பத்தை பெண் செடிகள் பூக்க ஆரம்பித்த உடனே ஆரம்பிக்க வேண்டும். பெண் செடியில் அடுத்த நாள் மலரும் நிலையில் உள்ள முட்டுக்களை முதலில் தேர்ந்தெடுக்க வேண்டும். பின் முட்டுக்களில் உள்ள அள்ளிவட்டம், புள்ளிவட்டம், மகரந்தப்பை போன்றவற்றை சூழ்தண்டிற்கோ அல்லது சூழ்முடிக்கோ சேதம் ஏற்படாத வண்ணம் கைகளால் நீக்கிவிட வேண்டும். பின் சிகப்பு நிற காகித பைகளை கொண்டு மூடிவிட வேண்டும். இப்படி செய்வதால் அயல் மகரந்த சேர்க்கை ஏற்படுவதை தடுக்கலாம். இத்தொழில்நுட்பத்தை மாலை 3 மணி முதல் 5 மணி வரை பெண் செடியில் செய்ய வேண்டும். முடிந்த மட்டிலும் அடுத்த நாள் மலரும் நிலையில் உள்ள அடைத்து முட்டுக்களிலும் ஒன்று விடாமல் இத்தொழில்நுட்பத்தை கையாள வேண்டும். அடுத்த நாள் காலை ஆண் செடியில் உள்ள அன்று மலர்ந்த பூக்களை பறித்துக் கொள்ள வேண்டும். அப்பூக்களின் மகரந்தத்தை பெண் செடியில் முந்தைய நாள் ஆண் பூம்பாகம் நீக்கிய பூக்களின் மேல் போடப்பட்ட சிவப்பு காகிதங்களை அகற்றி அதன் சூழ்முடியில் அனைத்து பாகங்களிலும் மகரந்தம் படுவும்படி நன்றாக தடவ வேண்டும். இவ்வாறு தடவிய பின் வெள்ளை நிற காகித பைகளை கொண்டு மூடிவிட வேண்டும். ஒரு ஆண் பூவை 5 பெண் பூக்களுக்கு மகரந்தத்தை தடவ உபயோகிக்கலாம். இம்முறையை காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே செய்ய வேண்டும். இதுபோல் தினமும் தொடர்ந்து 9 வாரங்கள் செய்து வர வேண்டும். இவ்வாறு செயற்கை முறையில் மகரந்த சேர்க்கை முடிந்த பூக்களில் இருந்து வரும் காய்களில் உள்ள விதைகளே வீரிய ஒட்டு விதைகளாகும்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப வீரிய ஒட்டு விதைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்ப அதுல இருக்கக்கூடிய வழிமுறைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
0: ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது சகஜம் தானே. அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் வந்து உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இப்ப வேப்பிலை சிகிச்சை உங்களோட சருமத்தை எந்த மாதிரி மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு எளிய வழியா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேப்ப மரம் வந்து இருக்கும். அப்படி சப்போஸ் இல்ல அப்படின்னா ஒரு தெருவுல 4 மரமாவது வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரம் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய காத்து அப்படியே சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த வேப்ப இலை இருக்கு பாருங்க, அந்த வாசம் வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கசப்பு தன்மை கொண்ட வாசமா தான் இருக்கும். ஆனாலுமே அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய பழைய பாரம்பரியத்துல ஆயுர்வேதத்துல வந்து வேப்பிலை நிறையவே பயன்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வேப்பிலையில நிம்பிடின் மற்றும் நிம்பின் அலர்ஜியை குறைக்கிறதுனால வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய முக சிவத்தல் முக பிளவுகளை தடுக்குது. நீங்க வேப்பிலை கலந்த கிரீம்களை பயன்படுத்துறது சிறந்தது. முகத்தை வேப்பிலை நீர் கொண்டு அலசறதுனால இதுல பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் முகப்பருவை தடுக்குது. முகப்பருவிற்கு காரணமான பாக்டீரியாவை வளர விடாம தடுக்கும். எண்ணெய் பசை சருமத்துக்கு சிறந்த தீர்வா கருதப்படுது வேப்பிலை. வேப்ப எண்ணெயில ஒலிக் மற்றும் ஸ்டியரிக் போன்ற கொழுப்பு அமிலங்கள் சருமத்தை ஆரோக்கியமா வைக்குது. இதன் லிபிட் சருமத்தை வெளிப்புறத்தை நல்லா பாதுகாக்கும். சருமத்தை நீரேற்றத்தோட வைக்கும். வேப்ப எண்ணெய் சருமத்தோட ஈரத்தன்மையை தக்க வைக்கிறது.

மிகுந்த பயன் அளிக்குது. சரும ஆரோக்கியத்தையும் இது வந்து மேம்படுத்துது. நம்ம விலை உயர்ந்த கெமிக்கல்கள் கலந்த கிரீம்களை நாடுறதை விட வேப்பிலைய பயன்படுத்த இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சுற்றுச்சூழல் மற்றும் கடும் சூரிய வெளிச்சத்திலிருந்து பாதுகாப்பு தருது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களின் சேதத்திலிருந்து காத்து முகத்துல சுருக்கம் விழாம பாதுகாக்குது. இது சருமத்தோட நெகிழ்வு தன்மையை காத்து முகத்துல கோடுகள் விழாம காக்குது. இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலாஜினை பாதுகாக்குது. இளமைய இது தக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். முகப்பொலிவு குறையறதுக்கு முக்கிய காரணம் எண்ணெய் வடியக்கூடிய முகம்தான். கெமிக்கல் கலந்த முக வாஷ் கிரீம்களை பயன்படுத்துறப்ப அது முகத்தோட இயற்கை எண்ணெயை எடுத்துடுது. ஆனா வேப்பிலை இயற்கையான ஆஸ்ட்ரின்ஜென்டாக செயல்பட்டு உங்களோட முகத்துல எண்ணெய சமச்சீரா வச்சு வறண்ட சர்மத்தை தடுக்குது. இது மேலும் முகத்துளைகளை நீக்கி நாள் ஃபுல்லாவே புத்துணர்வோட வைக்குது. முகம் வந்து பொலிவாகுது. எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத இயற்கையின் ஆசீர்வாதமா வேப்பிலைய முழுமையா பயன்படுத்தி சர்மத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். உங்களோட சர்மத்தின் இயற்கையான பிஹெச் சமநிலைய மீட்டெடுத்து நாள் ஃபுல்லாவே புத்துணர்ச்சியோடையும் நச்சுகளற்ற ஆரோக்கியத்தோடையும் திகழும் சருமத்தை நம்ம பெறலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பான சிறப்பு விருந்தினர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவரோட பேர் வந்து செந்தில் குமரன். இவர் வந்து தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து சிறப்பு செய்தியாளரா அவரோட பயணத்தை ரொம்பவே சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரோட பயணம் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அது மூலமா அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்மா.
1: சார், உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்?
2: வணக்கம்மா, என் பேர் செந்தில்குமரன். நான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஸ்பெஷல் கரஸ்பாண்டண்ட்டாக இப்போ பணி செஞ்சுட்டு இருக்கேன். சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி அண்ட் ஈரோடு, 5 டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரே ரிப்போர்ட்டர். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த ஜேர்னலிசம் ஆர் இந்த மீடியா ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம். நான் காலேஜ் முடித்தோன்னே 99 காலேஜ் முடித்தோன்னே எல்லார் மாதிரியும் ஏதோ ஒரு இந்த வேலை தான் தெரியாமல் ஏதோ ஒரு வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என் காலில் ஒரு 6 ஃப்ராக்சரு, என்னால் நடக்கவே முடியாது, உட்காந்துருந்த மேனிக்கு தான் ஒரு வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கவர் ஆன பிறகு 99 அந்த ரேஞ்சில் வந்து லோக்கல் சேனலில் பாலிமரில் நியூஸ் ரீடராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நியூஸ் ரீடராக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். தென் பாலிமரில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு தென் ஐ வென் டு சிடிஎன் போனேன். சிடிஎன் போயிட்டு அங்கே ஒரு 2.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மீடியா ஃபீல்டு பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ நியூஸ் ரீடர், அதுக்கப்புறம் அதை கேமராலாம் கற்றுக்கிட்டு ஒரு ரிப்போர்ட்டராக மாறினேன். அதுக்கப்புறம் அந்த கால் இஷ்யூலாம், இந்த ரிப்போர்ட்டர் ஃபீல்டு பிடிச்சதுக்கப்புறம் இந்த கால் இஷ்யூலாம் எனக்கு ஒரு மேட்டராகவே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2002 வந்து காலைக்கெதிர் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 2005 தினகரன் ஜாயின் பண்ணேன். ஸோ இப்படியே என்னோடய ட்ராவல் போயிட்டே இருக்குது. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 26 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் அப்படியே போய் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ.
1: சூப்பர் சார். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் மூலிமா ஒரு சிலவங்களுக்கு லைஃபே முடியும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் உங்கள் லைஃப் தொடங்கியிருக்கு அப்படின்றது கேட்கவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
2: கண்டிப்பா.
1: அடுத்தது சார், இப்போ வந்து ஸ்பெஷல் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டரா உங்களோட பயணம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உங்களோட ஒரு நாள் வேலை என்ன மாதிரி இருக்கும் சார்?
2: இல்ல, ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலி ஒரு வேர்டை தவிர, பட் அதோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் அப்படிங்கறது தான் ரோல். ஏன்னா வி ஆர் ஃபைலிங் ஸ்டோரிஸ் ஃபார் ஆன்லைன். ஆன்லைனுக்கும் பண்றதுனால அதுக்கு ஒரு டெக்னிக்கலி ஒரு டெசிக்னேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது கொடுத்தது. ஏன்னா நாங்க ஆன்லைன்ல வந்து நியூஸ் போர்ட்டல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான். ஸோ அந்த இதில் எங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஹேப்பனிங்ஸ் இருந்தாலும் சரி அது இம்மீடியட்டாக ஃபைல் பண்ணிவிடுவோம். ஆன்லைன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரிண்ட்டுக்கே கொண்டுட்டு வருவோம். ஸோ அதனால் வி ஒர்க் போத் ஃபார் ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஃபார் பிரிண்ட்.
1: சூப்பர் சூப்பர் சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான செந்தில் குமரன் சார் அவரோட பயணத்தை ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஜவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமனையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலை பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே செந்தில் குமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட இந்த மீடியா பயணத்துல இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து கத்துக்கிட்டாரு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ மீடியால முதல் நாள் உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு சார்?
3: கண்டிப்பாக அது வந்து ஒரு எல்லாத்துக்குமே அந்த முதல் ஒரு நிகழ்ச்சி, யார் முதல் சம்பவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது நியூஸ் ரீடர்லேருந்து ரிப்போர்ட்டராக அன்னைக்கு தான் எடிட்டர் சொல்கிறாரு, அவர் ஸ்டாலின் சார்னு சொல்லிட்டு சிடிஎனில், அவர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி, செந்தில் நீங்கள் வர நாளையிலேருந்து ரிப்போர்ட்டராகவும் ஃபங்க்ஷனாக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் காலையில், எப்பவுமே யூஸ்வலாக நியூஸ் ரீடர்னால் ஈவினிங்கில் தான் வருவோம், இது வந்து நாங்கள் காலையிலே வந்துடுறோம். காலையில் வந்து உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு வருது, இந்த மாதிரி சங்ககிரியில் வந்து ஒரு லாரி ஆக்சிடென்ட், ஒரு லாரியில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னொரு லாரியில் இருக்கிற அந்த சைடு சேசிஸ் அந்த கம்பி இடித்து ஒரு 6 பேர் டெத் ஆகிட்டாங்க. இந்த விஷயம் அவருக்கு ஃபஸ்ட்டு வருது. செந்தில், உனக்கு ஃபஸ்ட்டு நாளே சரியான நியூஸ், செந்தில் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. என்ன சார்னா, நீ போயிட்டு வா, உனக்கு போன அங்கே போனீங்கன்னா தெரியும், ஏன்னா முன்னாடியே சொன்னால் பயந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கேரியரில் முதல்ல நான் எடுத்த நியூஸே ஒரு டெத் நியூஸ் தான். ஸோ அப்படியே தான் என்னோடய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே போயிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு டே வரிசையாக டெட் பாடிஸாக இருக்குது, வித் ப்ளீடிங்கோட எல்லாரும் ரத்தமும் இதுவும். அப்படியே இது வரைக்கும் நான் ஈவன் நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுக்க போனால் கூட நம்ம ஆர்கன்ஸ்லாம் என்ன பார்ப்போம், ஒரு ஃபிலிமாக தான் பார்ப்போம். ரியலாக ஹியூமன் பாடியில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குங்கிறத நான் ரியலாக பார்த்தேன். ஸோ தட் வாஸ் மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 2-3 நாள் என்னால் சாப்பிடக்கூட முடியல, ஐயோ அப்படின்ட்டு. அப்புறம் அவர் நிறையா எஜுகேட் பண்ணார், டே இந்த ஃபீல்டெலாம் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேசினார், நிறையா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நியூஸ்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, வென்னவர் ஐ கிராஸ் சங்ககிரி ரீஜன், எனக்கு அந்த சங்ககிரியில் அந்த ஜிஹெச் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அது வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்காக போகிறவங்க, அந்த 6 பேரும் பாவம், அந்த லாரியில் சைடில் வேடிக்கை பார்த்துட்டு வந்தவங்க, அந்த இன்னொரு லாரியோட சேசிஸில் இருக்கிற அந்த ஒரு கம்பி, அது வந்து அவங்க மண்டையில் அடித்தோடனே 6 பேர் மண்டையும் அப்படியே செதஞ்சிருச்சு. இது அவங்க பாவம் கல்யாண கனவுகளில் எவ்வளோ பேர் அந்த இதில் போயிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்பவும் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்.

0: பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அது வந்து ஃபஸ்ட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துருச்சு, சங்ககிரி பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட்டு, 6 பேர் டெத்து அப்படிங்கிற ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எது இருக்கணும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கணுங்கிறதுல த மொமெண்ட் வி ரிசீவ் த இன்ஃபர்மேஷன் போலீஸ்கிட்ட டக்குன்னு செக் பண்ணோன்னே, சப்போஸ் டிசீஸ்டு நேம்ஸ் கிடைக்கிது ஆர் இல்லை வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது எதுவுமே இருக்காது. ஒரு பேசிக்கான ஒரு இவங்க ஏதோ ஒரு பேர் கிடைச்சா கூட நாங்கள் அதை ஃபைல் பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து 6 மணி உட்காந்து எதனால் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, எந்த காரணம், அதாவது யாருடைய மிஸ்டேக்னால இந்த இது நடந்து, இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அது வந்து போலீஸோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த இது கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு போலீஸோடய ட்ராவல் பண்ணுவோம், அவங்க எப்படி நடந்தது என்ன ஏது, அந்த ரோட்டில் வந்து அவங்க ஒரு வேளை டிரைவர் வந்து இன்னொரு வண்டியை ஓவர் டேக் பண்ணும்போது நடந்ததா, இப்படியான எல்லா விஷயங்களையும் கேதர் பண்ணுறது தான் பிரிண்ட்டுக்கு. ஸோ ஆன்லைனில் இந்த அளவுக்கு நம்ம மெனக்கெட தேவை, வேற ஸ்பிரிண்ட்டுக்கு நம்ம வந்து நிறையா விஷயங்கள் கேதர் பண்ணணும். ஸோ அதெல்லாமே இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரிண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அடுத்த நாள் வந்து பேப்பரில் படிக்கும் போது, அதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் வர நியூஸுக்கும் நம்ம ஃபைல் பண்ணுற நியூஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஸோ அந்த வித்தியாசத்துக்காக நாங்கள் நிறைய போலீஸோடு சேர்ந்து, போலீஸ்க்கு இல்லாமல் நாங்கள் இன்னும் கொஞ்சம் விக்டிம்ஸ் யாராக இருந்தாங்கன்னா, ஏன்னா போலீஸ்க்கு ஒரு சில விஷயம் கிடைக்கும் பட் விக்டிம்ஸ் நேரடியான ஸ்பாட்லேயே இருந்துருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ அதெல்லாம் நாங்கள் கேதர் பண்ணுவோம். இதுதான் பிரிண்ட்டுக்கும் டிஜிட்டலுக்கும் உள்ள வித்தியாசம்.
1: ஓகே ஓகே சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான செந்தில் குமரன் சார் அவரோட செய்தியாளர் பயணத்தை ரொம்பவே சூப்பராக சொன்னாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், நீ எழுப்புனா கூட 8 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், இப்போ இவ்வளோ சீக்கிரமா எங்க போயிட்டு இருக்க?
2: இல்லடா, வீட்டில் டீ வைக்கணும், பால் வேற தீந்து போச்சு, சரிதான் பால் வாங்க போலான்னு கடைக்கு போயிட்டு
1: இருக்கேன். மச்சான் ஒரு டவுட்டு கேட்கவா?
2: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், பசுமாடு ஏன் பால் மட்டும் தருதுன்னு தெரியுமா?
2: தெரியாது.
1: ஏன்னா அதால டீ காஃபி தர முடியாதான், அதனாலதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம் எல்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வழிபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே செந்தில் குமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட சிறப்பு செய்தியாளர் பயணத்துல இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு, இல்ல மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை எப்படி எல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்ப வந்து ஒரு செய்தியை வந்து உருவாக்கும் போது எந்த செய்தியை உருவாக்குறது உங்களுக்கு ரொம்பவே சவாலா இருந்துச்சு சார்?
4: அதாவது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வி டேக் சம் டைம். அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுற நூன் மீல் ஸ்கீமுக்கு வந்து அந்த முட்டை கொள்முதலில் வந்து ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் லைன் ஸ்டோரி தான், ஒரு ஒன் லைனில் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து ஐ ஒர்க்டு ஃபார் நியர்லி 3 months. ஸோ அந்த ஸ்டோரி வந்து அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஐ மெட் செவரல் பீப்புள். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அந்த போல்ட்ரி ஃபார்மரை போய் பார்க்கணும், அவங்கக்கிட்ட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, அது அவங்க எப்படி இது பண்ணுறாங்க. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் யார் கைக்கெலாம் இடையில வந்து அது முட்டை வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இப்போ நம்ம சேகரித்த எல்லா விஷயங்களையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து காம்ப்ரிஹென்சிவாக அது வந்து ஒரு இதாக கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோரியை வந்து பிச் பண்ணணும். ஸோ பிச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று, இது வந்து இந்த ஊழலில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அவங்கக்கிட்டெல்லாம் போய் நேரடியாக பார்க்கணும். இப்போ நான் ஒருத்தர் சந்திக்கிறேன், சார் நீங்கள் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா அவர் என்னை வந்து எப்படி சொல்லுவார்? சாதாரணமாக அவர் ரிசீவ் பண்ணுவார், இருக்கிறதுலையே ஏதாவது எடுத்து அடிக்கலான்னு போல தான் என்னை பார்ப்பார். அந்த மாதிரியான சேலஞ்சிங்கான டாஸ்க்லாம் அது நாங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சில அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் எப்படின்னா, தருமபுரியில் வந்து இளவரசன் திவ்யா, அது அவங்களுடைய லவ் ஸ்டோரி எல்லாத்துக்குமே, நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு குறிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த முதல்ல அந்த இளவரசன் திவ்யா அப்படிங்கிற கேரக்டரையே உலகக்கே நான் தான் முதல்ல வந்து ஃபோட்டோ மூலிமா வந்து பப்ளிஷ் பண்ணேன். ஸோ இதுதான் இளவரசன், இதுதான் திவ்யான்னு முதல்ல உலகத்துக்கே காட்டினது நாங்கள். அது வரைக்குமே நாங்கள் ஃபோட்டோவில் போடுற வரைக்குமே, நாங்கள் அந்த பிரிண்ட்டில் பப்ளிஷ் பண்ணுற வரைக்குமே அந்த கேரக்டர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. தருமபுரிக்காரங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. தருமபுரியிலையுமே அந்த நாயக்கன் கொட்டாய் அந்த சம்பவம் அந்த ஏரியாவை தவிர வேறு யாருக்குமே இளவரசன் யாருன்னா தெரியாது, திவ்யானா யாருன்னு தெரியாது. ஸோ அவங்க லவ் அந்த இஷ்யூக்கு அப்புறம் வில்லேஜையே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 வீடுகளை எரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும்போது அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் எங்கள் ஃபோட்டோகிராஃபரு, அவர் பேர் சுதாகர், அவர் நானும் ஃபோட்டோகிராஃபரும் பார்த்தீங்கன்னா அலாலன்னு அலைஞ்சோம். அந்த பையன் எங்களை சாமானியமாக பார்க்க விடல. நாங்கள் இன்றைக்கி இப்போ அதை ஈஸியாக சொல்கிறேன், ஆனால் நாங்கள் அதுக்கு வந்து எவ்வளோ எஃபோர்ட் எடுத்துருப்போம்னு எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ அலைய விட்டாங்களே, கடைசியில் அவனை திட்டா திட்டில்ல, ஏடாடே நீ எல்லாம் ஒரு ஆளான்னு அந்தளவுக்கு கேவலமாக எப்படிலாம் திட்டணுமோ அதை அப்படிலாம் திட்டினதுக்கப்புறம் தான், இல்லை சார் எனக்கு பயம் சார், என்னால் எப்படி உங்களை சந்தித்தா உங்கள் மூலிமா தான் எனக்கு பிரச்சனை வருமானலாம் யோசிச்சு அவன் எங்களை ரொம்ப அலைய விட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் ஒரு நைட்டு ஒரு 9:30 தான் அவனை சந்திக்கிறோம். அந்த பையன் எங்கே கடைசியாக தன் உயிரை விட்டானோ அந்த லொக்கேஷனில் தான், ஒரு ரயில்வே ட்ராக்கிட்ட தான் முதல்ல அவனை சந்திக்கிறோம். சந்திச்சு ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கப்புறம் அவனோட ஸ்டோரிஸ், அவன் என்னை ஒரு அண்ணனாகவே தான் கடைசி வரைக்கும் அந்த பையனை பார்த்தான். அந்த பையனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கள் ஃபீல்டில் இதெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்கும். அதாவது ஒரு விஷயம், அது ஒரு ஹார்ட் பர்னிங் இஷ்யூவாக போயிட்டுருக்கோம், அந்த விஷயத்தில் நம்மளால் என்ன வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும், இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயம், ஏன்னா அது நம்ம கொடுக்குற நியூஸ்னால நாளைக்கு வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதே சமயம் மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நாங்கள் அது கேதர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் எடிட்டோரியல் டிஸ்கஷன் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சிங்கான விஷயங்கள் நிறையா எங்கள் ஃபீல்டில் இருக்குது.
3: ஓகே ஓகே சார், அதாவது ஒரு லைன் செய்தியை நீங்கள் வந்து கொண்டு வரதுக்கு இவ்வளோ சவால்கள் இருக்குது அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான செந்தில் குமரன் சார் அவரோட மீடியா பயணத்தில் என்ன மாதிரியான சவால்கள்லாம் சந்திச்சாரு அப்படின்றத ரொம்பவே தெளிவாக நம்ம கிட்ட பேசினாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே சிறப்பு செய்தியாளர் செந்தில் குமரன் சார் தான் இணைஞ்சிருக்கார். அவரோட அனுபவத்தை தான் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு. வாங்க, தொடர்ந்து பேசலாம். சார், இப்ப வந்து ஒரு செய்தியை வெளியிடும் போது அதோட உண்மையான தகவல்களை சரிபார்ப்பது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க?
2: நிச்சயமா இது இந்த நீட் ஆஃப் த அவர்ங்கிற மாதிரி இது வந்து இப்ப இந்த காலகட்டத்துக்கான கேள்வி. இந்த இது க்வெஸ்சனுக்கு சொல்லணும்னா நானே ஒரு விக்டிம். அப்படின்னா ஒரு லாஸ்ட் மந்த்து நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி பவானியில இருந்து துபாய் போறதுக்கு 1,00,000 ரூபா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டிக்கெட்டு பஸ் டிக்கெட் கொடுத்ததா மாதிரி சொல்லிட்டு ஒரு இது வந்திருந்தது. நான் என்ன நினைச்சேன், இது இந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த போஸ்ட் போட்டவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன். அப்போ அவர் வந்து சொல்றாரு, சார் நான் தான் சார் ட்ராவல் பண்ணேன், நான் தான் என்னோட டிக்கெட் தானே அவர் சொல்றாரு. அவர் இன்ஃபேக்ட் அந்த குரூப்ல இருந்த ஒரு பர்சனை தவிர எனக்கு அவருக்கும் தொடர்பு கிடையாது. நான் ஏதோ கேட்குறேன், ஏதோ பிராங்க்னு நினச்சி ஏதோ விளையாட்டு பண்ணாரா என்னன்னு தெரியல. உடனே இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர்கிட்ட நான் செக் பண்ணுறேன். சார் இந்த மாதிரி டிக்கெட் சார், சில சமயம் இந்த மாதிரி டெக்னிக்கலி சில அந்த சாஃப்ட்வேரில் எரர்ஸ் வந்தால் கூட அது மாதிரி வரலாம் சார், மேபி அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கும், பட் நாங்கள் என்னன்னு செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன், உடனே நானாக ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டேன், சரி அப்போ இது வந்து ஏஐ கிடையாது, நல்ல உண்மையாலுமே ஒரு நடந்த சம்பவமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டோரி ஃபைப் பண்ணுறேன். அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ஒரு ஏஐ பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ டிக்கெட்டு, எங்களுக்கும் தெரியல, ஆஃபீஸில் டெஸ்கில் இருக்கவங்களுக்கும் அதை கவனிக்கல, அப்படி பர்ஃபெக்டாக அது அந்த டிக்கெட்டை ரெடி பண்ணுது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இம்மிடியட்லி அது அந்த ஏஐன்னு தெரிஞ்சோன்னா எங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, இம்மிடியட்லி நாங்கள் அப்பாலஜைஸ் கேட்டு நம்ம அதுலேயே ஆன்லைன்லேயே இது சாரி கேட்டு போட்டுட்டோம். பட் இந்த மாதிரி இந்த ஃபேக்ட் செக்கிங் பண்ணாமல் ஒரு விஷயம் நம்ம பப்ளிஷ் பண்ணோம்னா அது வந்து ரீடருக்கு நம்ம கொடுக்குற தவறான ஒரு இன்ஃபர்மேஷனாக போயிடும். இத்தனைக்கும் 26 இயர்ஸாக இந்த ஃபீல்டுலேயே இருக்கும் அப்படின்னாலுமே யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி அன்னைக்கு நானே மிஸ் பண்ணிட்டேன் அந்த விஷயத்தை. ஸோ இன்ஃபேக்ட் இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, நானே கூகுளில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற 256 கூகுள் ஃபேக்ட் செக்கர்ஸில் நான் ஒன் ஆஃப் த செக்கர்ஸ். அப்படி இருந்துமே நான் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஐ சரி இந்த ஃபேக்ட் செக்கிங் இஷ்யூஸ், இப்போ நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக உண்மையாலுமே ரியலாக நடக்கிற மாதிரியே வருது. இதை நம்ம நியூஸுக்காக வேணால் மேபி மற்ற ஏதாவது ஒரு வேறு மீடியாவில் கூட இப்போ இந்த சோஷியல் மீடியாவில எல்லாம் போடலாம், பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான ஒரு ரெப்யூட்டட் மீடியாஸ்லாம் நாங்கள் இந்த மாதிரி போட்டுட்டோம்னா ரொம்ப அசிங்கப்படணும், கேவலப்படணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு நியூஸ் வரும்போதே அது முதல்ல நியூஸுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது உண்மையா, இந்த மாதிரி நடந்திருக்குமா, இது வீடியோ உண்மையா பொய்யான்னு செக் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இப்போ நீட் ஆஃப் த அவர், இதை செக் பண்ணிட்டு தான் நம்ம நியூஸ்க்கே போகணும்.
1: ஓகே ஓகே சார், அதாவது ஃபேக்ட் செக்கிங் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்தது, இப்போ இருக்க சமூக வலைத்தளங்கள் வந்து இப்போ இருக்க செய்தித்துறைக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் எஜ்டு நைஃப் மாதிரிங்க, இது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நிறையா பேர் போஸ்ட் போடுவாங்க, இன்றைக்கி இங்கே தண்ணி வரல அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை யாரோ ஒரு பேசஞ்சரை வந்து கண்டக்டர் அடிச்சிட்டாரு, இல்லை வாக்குவாதம் வந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு நியூஸாக கிடைக்கிறப்ப அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதே சமயம் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸு, சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்டுங்கிற பேரில் நிறைய பேர் வந்து இப்போ இன்றைக்கி என்னென்னா த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, உடனே ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு நீ என்ன அதிகாரி வந்து மிரட்டுற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு தகவலே சொல்கிறேன், நிறைய அரசு அலுவலகங்களில் குறிப்பாக வந்து ஒரு அதிகம் பணம் புழங்குற, நான் சொல்கிறது லஞ்சம் இல்லை, பணம் புழங்குற அலுவலகங்களில் ஒரு சிலர் போய் நான் வந்து ஒரு ரிப்போர்ட்ரு, அவங்க ரிப்போர்ட்டராகவே இருக்க மாட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லேயே இருக்க மாட்டாங்க, பட் அட் த சேம் டைம் அவன் வந்து சொல்லுவாங்க, நான் ரிப்போர்ட்ரு, இந்த இதை நான் நியூஸ் கொடுக்காமல் இருக்கணும், அப்லோட் பண்ணாமல் இருக்கணும்னா எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிற மாதிரியாக த்ரெட்டனிங்ஸ்லாம் நடக்குது. ஸோ இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஃப்ரண்ட்லைன் மீடியாஸில் இருக்க ஜேர்னலிஸ்ட்லாம் ஒருத்தவங்க கூட அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. பட் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்டு, இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற இவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த ஒரு கேமரா வச்சுட்டு த்ரெட்டனிங் பண்ணுற கல்ச்சர் இப்போ நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராபேக்ஸ், மீடியாங்கிற பேரில் இருக்கிற ட்ராபேக்ஸ்.
1: ஓகே ஓகே சார், அதாவது இப்போ இருக்க சோஷியல் மீடியா மூலியமாக வந்து இந்த மீடியாவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான செந்தில் குமரன் சார், அவரோட சிறப்பு செய்தியாளர் பயணம் மூலியமாக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இப்போ இருக்க சோஷியல் மீடியா அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பேசினாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: தெரியல பட் அதில் வந்து நட்சல ஒரு பாயிண்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளை கோவிடுக்கு முன்னாடி ஒரு சிவியர் ட்ரவுட்டு, அதை ரொம்ப பஞ்சம், தண்ணியே இல்லை, காவிரி வாட்டர்லாம் காவிரி ரிவரே கம்ப்ளீட்டாக வறண்டுருச்சு. அந்த மாதிரி சமயங்களில் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இந்த மாதிரி மேட்டூர் தாண்டி, அதாவது தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் சைடில், நாங்கள் காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம், அது கர்நாடகாவான்னு தெரியாது, தமிழ்நாடுன்னு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனு. அப்போ ட்ராவல் பண்ணுவோம், மாடுகள்லாம் செத்து கிடக்கு. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா, ஐ திங்க் 2015-16 நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளில் அது நடந்தது. அப்போ ஏன்னா அவங்க வந்து மாடு வந்து ரொம்ப வர்ஷிப் பண்ணுவாங்களே, அவங்க சாமி கும்பிடுவாங்களே, அந்த சமயத்தில் நடந்தது. ஏன் நான் பிஜேபி சொல்கிறாங்கிறதுக்கான ரீசனையும் சொல்லிடுறேன். ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய மாடு தண்ணி இல்லாமல் சாகுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்டோரி வந்து கண்டினியூஸாக வந்து நாங்கள் வந்து சேலமில் போடுறோம், நான் தருமபுரியில் போய் போய் பார்த்துட்டு போகிறோம். ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா 40 மாடு, 50 மாடு, 30 மாடு நிறையா சாகுது, அவ்வளோ பஞ்சம். அப்போ வந்து நியூஸ் போடும்போது என்னாச்சுன்னா, இது வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற பார்ட்டிஸ்லாம் என்ன பண்ணாங்க, இந்த விஷயத்தை கையெழுத்து, இந்த மாட்டை கூட உங்களால் காப்பாற்ற முடியல, தண்ணி பஞ்சமாக இருக்குது, நீங்கள் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து பார்லிமெண்ட்டையே ஒரு ஹாஃப் டே நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த செய்தினால என்னுடைய செய்திகளை வச்சு பார்லிமெண்ட்டையே ஹாஃப் டே அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் பண்ணி வச்சாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய மறக்க முடியாத சம்பவம், ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த தொப்பூரில் வந்து ஒரு 900 கோடிக்கு ஒரு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க, அது முழுக்க முழுக்க நம்மளுடைய செய்திகளை அஃபெக்ட்டு. ஸோ அது வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தொப்பூரில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு அதிகாரியும் நாங்களும் சேர்ந்து நிறையா நியூஸ் போட்டு, அந்த நியூஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து, அதன் அடிப்படையில் ஒரு இன்னைக்கு ஒரு பாலம் ரெடியாகி நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஒர்க் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அச்சீவ்மெண்ட்ஸில் அது மறக்க முடியாத ஒரு விஷயங்கள்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது, உங்களோட பயணத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த மீடியாவில் இருந்துட்டு ஃபேமிலி எப்படி ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுறீங்க சார்?
3: அதாவது மீடியா இதில் வந்து எனக்கு மெயினாக எந்த ஒரு பேர்டனையுமே கொடுக்காமல் இருக்கணும்னா என் ஒய்ஃபு தாங்க. அது வந்து ஃபஸ்ட்டில் நிற்கிறது வந்து, ப்ரைம் பர்சனாக நிற்கிறது வந்து என் ஒய்ஃபு தான். ஏன்னா நான் வந்து வீட்டை பற்றின நினைப்பே இல்லாமல் ஆஃபீஸு, என்னுடைய வேலை, அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்பவே மெனக்கெடுவாங்க, என் கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க, என் உடல் நலனில் ரொம்ப அக்கறை இருக்கிறதுக்காக என்ன பண்ண, வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க கேர்டேக் பண்ணிக்கலனா என்னால் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னலிஸ்ட்டாக என்னால் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கவே முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்னுடைய சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியில் ஃபஸ்ட் பர்சனாக நிற்கிறது என் ஒய்ஃபு. ரெண்டாவது வந்து என்னுடைய எடிட்டோரியல் டீம், என் எடிட்டர்லேருந்து அசோசியேட் எடிட்டர்ஸ்லேருந்து என்னுடைய சீனியர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டங்களில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் என்னுடைய இந்த சக்ஸஸ்க்கு காரணம்.
1: சூப்பர் சார். அதாவது ஒரு சப்போர்ட்டிவ் டீமே உங்க கூட இருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது வந்து, உங்களோட இந்த மீடியா பயணத்திலிருந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்?
3: கண்டிப்பா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, மீடியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி அதை எராடிகேட் பண்ண முடியும், இல்லை அது வந்து அங்கேருந்து நகர்த்த முடியும், இல்லை அதை எப்படி சீர் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சுக்கிட்டு செயல்பட்டால் எல்லாருமே, ஈவன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா ஜேர்னலிஸ்டாவோ சோஷியல் மீடியா ஒரு இன்ஃப்ளூயன்சராகவோ நல்லபடியாக செயல்படலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் தெருவில் தண்ணி வரல, அதை நீங்கள் அப்லோட் பண்ணீங்க, கவர்மெண்ட் அதிகாரிகள் நாலேஜுக்கு போகுது, தண்ணி வந்துச்சு, அந்த மாதிரியான நற்காரியங்கள் நிறையா செய்யலாம். வேற அதை வச்சுக்கிட்டு த்ரெட்டனிங் பண்ணாமல், பணம் சம்பாதிக்கணும் குறுக்கோளியில் ட்ரை பண்ணாமல், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுடைய சொசைட்டி இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா டெவலப் ஆகும், நல்லபடியாக இன்னும் மாறும். ஸோ அதுக்காக இந்த பிளாட்ஃபார்மை வந்து, மீடியாங்கிற பிளாட்ஃபார்ம் நல்ல விதமாக பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
1: ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
3: தேங்க்யூ மேம்.
1: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான செந்தில் குமரன் சார், அவரோட சிறப்பு செய்தியாளர் அனுபவத்தை ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாரு. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. நாகராஜ் பேச வந்துட்டேங்க இன்றைக்கி உங்கள் கூட. என்ன தலைப்பு நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியத்தை காக்கிறதுல இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது பாரம்பரிய உணவுகளா இல்லை நவீன மருத்துவமா. அதாவது ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து ஆரோக்கியமான உணவு முறையை, பாரம்பரிய உணவு முறையை ஃபாலோ பண்ணுமா இல்லை நவீன மருத்துவம்தான் ஒரே வழியா? இந்த ஒரு தலைப்பில் நீங்கள் வந்து பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த உணவு முறைகள், சத்துமாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பழைய சாப்பாடு, அப்புறம் நாட்டுக்கோழி ரசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உணவு முறைகளை சாப்பிட்டு எந்த நோயும் இல்லாமல் 100 வருஷம் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் நூடுல்ஸோ பீட்ஸாவோ பர்கரோ வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ இதுதான் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் கலாச்சாரமாக மாறிடுச்சுங்க. ஒரு சின்ன தலைவலி வந்துச்சு அப்படின்னா உடனே டேப்லெட், ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அது சரியாயிரும். பெரிய வியாதினா உடனே ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து சரியாயிரும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுல ரொம்ப முக்கியம் முற்காலத்தில் இருந்த அந்த பாரம்பரிய உணவாக, உணவு முறையாக இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க நவீன மருத்துவமாக எது ஆரோக்கியத்துக்கு முக்கியம் அப்படின்றத நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையனுக்கு கால் பண்ணி என் கூடங்க. பொதுவாக பாரம்பரிய உணவு முறைக்கு ஒரு அடித்தளமாக இருந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ராகி, கம்பு, சோளம், இந்த ஒரு பேர்லாம் இன்றைக்கி இருக்கிற கிட்ஸுக்கு வந்து தெரியாமல் கூட இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவே மருந்து அப்படின்ற ஒரு கல்ச்சர் இருந்ததுங்க நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில். தொடர்ந்து நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட பேசலாம். திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
1: அண்ணா ரொம்ப நலமா இருக்கேண்ணா, நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன்.
1: ஆங்கண்ணா
2: நல்லா இருக்கே. தலைப்பே அருமையான தலைப்புங்க.
1: ஆங்கண்ணா
2: ஆரோக்கியமா இருக்கிறதுங்க, நல்ல ஆரோக்கியமான உணவு தான் வேணும். ஆனா இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான உணவு இன்னைக்கு இல்லைன்னு தான் சொல்லணுங்க. கம்பு, ராகி, சோளம் இது எல்லாம் இந்த சாப்பாடு எல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்துகிட்டு இருக்க வரைக்கும் வந்து இந்த நவீனமான வைத்தியம் எல்லாம் தேவையில்லாம இருந்ததுங்க. எப்படிங்க அப்படின்னா, தலை இது வயசுல அப்படின்னா நாங்கெல்லாம் சின்ன வயசுல ராகியை நல்ல நெரிச்சு அந்த மாவை தண்ணியில கரைச்சு கொதிக்க வச்சு தலைக்கு போட்டவங்க, பத்து போட்டவங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துல தலை வந்து காட்டல் நின்று போயிடும். ஆமாங்க, அப்படிப்பட்ட பாரம்பரியமான உணவுகள்லாம் நாம விட்டுட்டு நாம அரி சாப்பாடா சாப்பிட சாப்பிட சாப்பிட இன்னைக்கு நோய்கள் அதிகமா வந்துட்டு. அதனால இன்னைக்கு நவீன மருத்துவம் கண்டிப்பா தேவைப்படுதுங்க.
1: ஆனா இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து நவீன மருத்துவம் தேவைப்படுது.
2: ஆரோக்கியத்துக்கு இப்ப வந்து நவீன மருத்துவம் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது.
1: ஆனா பாரம்பரிய உணவு முறையை ஃபாலோ பண்ணா அந்த ஒரு விஷயத்துல
2: உணவு முறையை நாம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த நவீன மருத்துவத்தை கூட கொஞ்சம் குறைக்கலாம்.
1: கண்டிப்பானா? கண்டிப்பானா, அது நம்ம கையில தான் இருக்கு.
2: முன்பெல்லாம் வந்து கண்ணாஸ்பத்திரிக்கு போனவங்க அப்படின்னா 5 நாள் 7 நாள் இருக்க சொல்லிடுவாங்க ஆபரேஷன்
1: பண்ணி.
2: ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க, காலையில 7 மணிக்கு போனோம் அப்படின்னா சாயந்தரம் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். அவ்வளவு நவீனமானதெல்லாம் இருக்குதுங்க. அதாவது நவீன மருத்துவம் வேணும், அதே நேரத்தில் நம்ம பாரம்பரிய உணவுகளை சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளவோ நோய்களை குறைக்க முடியும்.
1: கண்டிப்பான, கண்டிப்பான.
2: ஆமாங்க, அதுதாங்க என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பான, நன்றி நன்றி அண்ணா.
2: நன்றி நன்றி நன்றி.
1: ஆனால் வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து நேயர்கள் கூட நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்க இன்னைக்கு தலைப்புல பேசணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம நிலை எனக்கு கால் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787707108. என்ன தலைப்பு அப்படின்னு இன்னொரு முறை நான் வந்து சொல்லிடுறேன். ஆரோக்கியத்துக்கு முக்கியம் பாரம்பரிய உணவு முறையா இல்லை நவீன மருத்துவமா அப்படின்றது தான். இல்லைங்க, பாரம்பரிய உணவு சாப்பிட்டா நவீன மருத்துவம் தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த கருத்தில் பேசலாம். இல்லை நவீன மருத்துவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பேசலாம். பாரம்பரிய உணவுலாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நவீன மருத்துவம் தான் ஒரே வழி அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்ன மச்சான், நீ எழுப்புனா கூட 8 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், இப்போ இவ்வளோ சீக்கிரமா எங்க போயிட்டு இருக்க?
3: இல்லடா, வீட்டில் டீ வைக்கணும், பால் வேற தீர்ந்து போச்சு, சரிதான் பால் வாங்க போலான்னு கடைக்கு போயிட்டு இருக்கேன்.
2: மச்சான் ஒரு டவுட்டு கேட்கவா?
3: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
2: மச்சான், பசுமாடு ஏன் பால் மட்டும் தருதுன்னு தெரியுமா?
3: தெரியாது.
2: ஏன்னா அதால டீ காஃபி தர முடியாதான், அதனாலதான்.
4: உங்களுக்கு அறிவு

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறார். எஃபிமால நம்பவே முடியலைங்க, நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக

0: எப்படிதான் இதெல்லாம் தெரியுது
1: பாட்டி? நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
2: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க உங்கள் கூட. இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பு, இன்றைக்கி காலகட்டத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி என்ன தலைப்பு நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவர் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை, அவருக்கு தேவையானது பாரம்பரிய உணவு முறையாக இல்லை நவீன மருத்துவம் தான் ஒரே வழியா அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்புங்க. நம்ம கூட வந்து நேயர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்டீல் பிளான்லேருந்து எழிலரசி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா
5: வணக்கம். நாகராஜ் நிலையத்தில் நலமா, நம்ம நேயர்கள் சொந்தங்கள் அனைவர் நலமா?
4: எல்லாருமே ரொம்ப நலமாக இருக்காங்க அக்கா. நீங்கள் எப்படி அக்கா இருக்கீங்க?
5: நலமா இருக்கேன் நாகராஜ். தலைப்பு வந்து அருமையான தலைப்பு, வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தலைப்புக்கு. அதாவது உணவே மருந்து, நம்ம உணவுல வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ வந்து பாரம்பரியமான ஒரு முறை வந்து நம்ம இப்போ எல்லாருமே நிறைய பேர் மறந்துட்டோம். பாரம்பரியமான உணவு வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகி, அதாவது வந்து ராகி சாமை திணை இந்த மாதிரி நல்லா ஒரு தேன், அந்த தேன் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து நிறைய அதுல கலப்படமா இருக்கு. அந்த தேன் வந்து கொம்பு தேன் மலை தேன் சொல்லிட்டு நிறைய இருக்கு. இந்த தூய்மையான அந்த தேன் வந்து திணையில வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாரம்பரியமா இப்ப உடம்பு அளவுக்கு வந்து பாரம்பரியமான உணவு எடுத்துக்கிட்டாலும் அது வந்து மருத்துவம், நவீன மருத்துவம் எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு டேப்லெட் வந்து அதிகம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த டேப்லெட் வந்து பின்னாடிதான் நிறைய ப்ராப்ளம் ஆகும். சின்ன சின்ன வயசு குழந்தைங்களாம் கூட இப்ப டேப்லெட் அதிகம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. டேப்லெட் வந்து அது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம் உண்டு டேப்லெட் அதிகமா எடுத்துக்கிறதுனால. தலைவலி அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கஷாயம், அதாவது இஞ்சி கஷாயம் இல்ல நிலவேம்பு கஷாயம் அந்த மாதிரி போட்டு குடிச்சிருந்த சுக்குமல்லி கஷாயம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு குடிச்சனா அந்த தலைவலி எல்லாம் காணாம போயிடும் அரை மணி நேரத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது சூடா இருக்கு, நிறைய பேர் வந்து உணவு முறை எடுத்துக்கிற ஒரு பழக்க வழக்கங்களே வந்து தவறுதலாவும் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து பாடியோட ஹீட் இல்ல அந்த ஹீட்டோட இது டெம்பரேச்சர் எல்லாம் ஹீட் பொறுத்து அவங்க குளிஞ்ச உடம்பா இருக்காங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டான காய்கறிகளை எடுத்துக்கணும். அப்போ வந்து ஹீட்டான பாடியில இதா இருந்துச்சுன்னா அவங்க குளிர்ந்த காய்கறிகளை எடுத்து பழங்களை அப்படி எடுத்துக்கணும். கீரைகளை வாரத்துல 2 முறை சேர்த்துக்கணும். நான்வெஜ் வந்து சாப்பிடுறவங்களாதான் வாரத்துல 2 முறை 3 முறை எடுத்துக்கணும், அதிகமா எடுத்துக்க கூடாது. அவங்க உடல்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரியா கொண்டு போயிட்டு எந்த மருத்துவர்கிட்டையும் போக வேண்டியது இல்லை. உணவே மருந்துன்னு சொல்லி வாய்ப்பு கிடைத்தவருக்கு
4: கண்டிப்பா கண்டிப்பா நிறைய விஷயங்கள். நன்றி நன்றிங்க அக்கா. எழிலரசி அக்கா, உணவே மருந்து, பாரம்பரிய உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் சில வைத்திய முறைகளையும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா. அடுத்து நம்ம கூட வந்து திருப்பூர்ல இருந்து ஆதவன் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
6: சத்யதானுங்க?
4: அண்ணா நாகராஜ்னா
6: போட்டுங்க.
4: சரிங்கண்ணா
6: சரிங்க
4: அண்ணா. அண்ணா நான் மட்டும் தாங்க இருக்கேன். தலைப்பு
6: தெரியுமாங்கண்ணா?
4: இருக்கிறதுக்கு உணவு முறை முக்கியமா நவீன
6: முறை
4: சொல்லிட்டு சொல்லுங்கண்ணா.
6: சொல்லுங்க. ஆரோக்கியமான உடம்பு அமைக்கிறது ஆரோக்கியமான உணவு தாங்க.
4: கண்டிப்பாங்கண்ணா.
6: இன்னொன்னு சொல்றேன், ஆரோக்கியமான உணவு முறைனா இந்த இது இருக்குதுங்கள கம்பு சோளம் ராகி வரகு தினை இதெல்லாம் இருக்குதுங்கள.
4: ஆமா ஆமாங்கண்ணா.
6: அந்த மாதிரி இருக்கிற உணவுகள்ல இப்போ அதிகமா இல்ல, குறைஞ்சிட்டு வேற மாதிரி இருக்கிறத சாப்பிடுறோம். அது சாப்பிட்டு களி கம்மஞ்சர் அம்புலி அந்த மாதிரி இது பண்ணிட்டோம்னா உடம்பு வந்து நம்ம நவீன மருத்துவ முறைக்கு போக பாதுகாத்து முடியும்.
4: கண்டிப்பா.
6: நவீன மருத்துவமுறை நான் தவறு சொல்ல, சில சமயம் குட்டிநாயில் அதுக்கு முறையில நவீன மருத்துவத்துக்கு போயிட்டாகணும் ஆப்ரேஷன் பண்ணித்தான் அந்த மாதிரி எல்லாம் வர்றதெல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு வராம இருக்கும்னா நாமளும் தினம் பழங்கள் கீரைகள் காய்கறிகள்

0: ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா.
1: இந்த மாதிரி உணவுல நல்லா எடுத்துக்கணும்னா ஆரோக்கியமான உணவு வழங்க கூட இருக்கலாம், நவீன மருத்துவமனைக்கு போறதுக்கு இல்லாம நம்ம உடம்பு நாமளே நல்லா வச்சுக்கலாங்க.
0: கண்டிப்பாங்க கண்டிப்பாங்கண்ணா. நன்றி நன்றிங்கண்ணா.
1: நன்றி நாகராஜ், நன்றி.
0: மூலவனூர் திருப்பூர் ஆதவன் அண்ணா நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு அவசரத்துக்கு நவீன மருத்துவம் தேவைதான், ஆனால் நம்ம பழைய உணவு முறைகள்லாம் இப்போ ஃபாலோ பண்ணுறதே இல்லை, அது அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற சின்ன குழந்தைகள்கிட்ட ராகி கம்பு திணை அதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட வந்து தெரியாதுங்க. ஸோ அவங்களாம் வந்து அந்த பேரை கூட வந்து கேள்விப்படக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாயிருச்சு. அந்த உணவு முறைகள்லாம் வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இந்த தலைப்பில் நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான தலைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி என்ன தலைப்பு அப்படின்னா, இன்றைக்கி ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு தேவையானது பாரம்பரிய உணவு முறையா, உணவு முறை தேவையா, இல்லை நவீன மருத்துவம் தேவையா அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தலைப்பாக வச்சு நம்ம கூட வந்து ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி
4: ஹலோ. வணக்கம். நான் எப்படி இருக்கேன்
3: பாட்டி? ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் சாமி.
3: சரிங்க.
4: கதை சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்பீச் வந்து நல்லா கொஞ்சம் எழுத்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு கேக்குறதுக்கும், நல்லா இருக்கு சாமி.
3: சரிங்க பாட்டி. சரிங்க பாட்டி.
4: சரி சாமி சொல்லுங்க. பேசலாமா?
3: பேசுங்க பாட்டிங்க, பேசுங்க பாட்டி.
4: உடல் நலத்திற்கு வந்து இயற்கையான முறையில் வளர்ற செடி கொடிகள் பயிர் வகைகள் இதுதான் நல்லது. அத வந்து இப்ப எல்லாம் இருக்கிற நிலங்களை வந்து நல்லா பிரிச்சு பிளாட் போட்டாங்க. ஜனங்க வாழ்றதுக்கே இடம் இல்லாத மாதிரி எல்லா காடு கரைகளை எல்லாம் நிலமா ஆக்கிட்டாங்க, வீடுகளை ஆக்கிட்டாங்க. இருக்கிற இடத்துல வச்சு நாம பயிர் வகை பண்ணிதான் அதுலதான் சாப்பிட்டாகணும். அப்ப வந்து நவீன இயற்கை நவீன அந்த மருந்து போட்டுதான் பயிர்களை வளர வைக்கணும். அப்பதான் அதுதான் சாப்பிடுறதுலயே பலன் கொடுப்போம். அதனால வந்து அதான் சாப்பிட்டாகணும், வேற வழி இல்லை. அத இயற்கையான தாவரங்கள் அந்த காலத்துல பார்த்தா மாதமும் மாறி பொழியும், அதுல இருந்து செடி கொடிகள் கீரைகள்லாம் கிடைக்கும், அது காய்கறிகள் கிடைக்கும், அதுல இருந்து சாப்பிடலாம்னு தோணும். ஆனா எனக்கு வருஷத்துக்கே உடம்பும் மாறிய பொழிய மாட்டேங்குது. அப்படியே பொழிஞ்சாலும் ஒரேடியா வந்து போகுது, இல்லாட்டினா ஒரேடியா வர்றதில்லை இப்படி இருக்குது. அதனால இயற்கையான உணவு தான் உடலுக்கு நல்லது, உடல் பாதுகாத்துக்கு. அதுக்குத்தான் சிறுதானியங்களை சாப்பிட சொல்றது. சிறுதானியங்கள் வந்து இயற்கையில வந்தாலும் சரி, செயற்கையில வந்தாலும் சரி, சிறுதானியங்கள் வளர்ந்தே ஆகணும். அத சாப்பிட்டோம்னா நமக்கு உடல் ரொம்ப பாதுகாப்புக்கு ரொம்ப மிக்க அவசியமா ஆயிருது. ஆனா நவீன மருத்துவ முறையில பார்த்தா ஒரு சில நோய்களுக்கெல்லாம் நவீன மருத்துவத்துலதான் பார்த்தாகணும், வேற வழி இல்லை. தானியங்கள் சிறுதானியங்களா இருந்தா கூட நம்ம கொஞ்ச நாளுக்கு வராம தடுக்கலாம். வந்துருச்சுங்கிற நோய கொஞ்ச நாளைக்கு வராம தடுக்கலாமே ஒழிய அந்த வந்த நோய நவீன முறையில இருக்கிற மருத்துவத்துலதான் பார்த்தாகணும். அதனால இரண்டும் இரண்டு கண்கள் மாதிரி தான், அதுவும் முக்கியம்தான், இது முக்கியம்தான். இப்ப கேன்சரு அது இதெல்லாம் வருது, இந்த போது இயற்கை வைத்தியத்தை வச்சு பார்க்க முடியாது, அதற்கு நவீன மருத்துவம் தான் பார்த்தாகணும். அதனால ரெண்டுமே முக்கியம். இரு கண்கள் மாதிரி நாமளும் சிறுதானியங்களை சாப்பிடுவோம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கைய வாழ்வோம்னு சொல்லி முடிக்கிற சாமி.
3: கண்டிப்பா பாட்டி, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க பாட்டி, நிறைய விஷயங்கள்.
4: நன்றி சாமி. நன்றி சாமி.
3: ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியில இருந்து நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. பாட்டி வந்து சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஆடாத்தோடா இலை, அதுக்கப்புறம் குப்பமேனி தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூலிகைகள்லாம் வந்து இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க, பாடலை தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்க, உங்க கூட ஆரோக்கியமா ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு தேவை பாரம்பரிய உணவு முறையா இல்ல நவீன மருத்துவம் தானா அப்படின்ற ஒரு தலைப்புல தான் வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம நேயர்கள் ரொம்ப ஆர்வமா கால் பண்ணி நம்ம கூட வந்து இன்னைக்கு அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்ப நம்ம கூட வந்து காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல பாரம்பரியமான உடல் ஆரோக்கியமான உணவுகள் அப்படிங்கறத தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நவீன மருத்துவம் அப்படிங்கறது எதுக்கு மருத்துவத்தை நம்ம நம்பணும்? ஃபர்ஸ்ட் நவீன மருத்துவம் தேவைப்படுவது காரணமே ஆரோக்கியமற்ற உணவு முறைகள் அப்படிங்கறத நம்ம மேற்கொள்வதற்கு ஒரு காரணமாகத்தான் இருக்கு. இப்ப எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் ஆரோக்கியமற்ற உணவு முறைகள் சாப்பிடுறாங்க. இப்ப பாரம்பரியமான உணவு முறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில பின்பற்றினோம் அப்படின்னா நம்ம உடலும் நல்ல கட்டுப்போக்காக இருக்கும். அதனால இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நல்ல பாரம்பரியமான உணவு முறைகள் அப்படிங்கறத தேவைப்படக்கூடியதாக இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா.
2: ஒரு நிமிஷம்
1: நன்றி நன்றிங்கண்ணா.
2: சோ என்ன பொறுத்த வரைக்கும் தரமான ஆரோக்கியமான உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், பாரம்பரிய உணவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் சிறுதானிய வகைகள், கம்பம் கூழ், கேப்பங்கூழ், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முக்கியமா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய உணவு முறைகள்ல இந்த பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், அதுக்கப்புறமா அவியல், அடை, பருப்பு வகைகள்ல உணவு, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாகராஜ், உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அன்றைய காலகட்டத்துல நிறைய நபர்கள் வந்து பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள் அப்படிங்கறத பின்பற்றினதுனாலதான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதை மறுபடியும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்.
1: சரிங்கண்ணா சரிங்கண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா உங்களுடைய கருத்துக்களுக்கு.
2: தேங்க்யூ.
1: காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து இன்றைக்கி தலைப்பில் நம்ம வந்து பேசலாம். ஆரோக்கியத்துக்கு தேவை பாரம்பரிய உணவா உணவு முறையா இல்லை நவீன மருத்துவமா அப்படின்ற தலைப்பில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆரோக்கியமான உணவு முறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாரம்பரிய உணவு முறை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நவீன மருத்துவத்தை தவிர்க்கவும் முடியாது சில விஷயங்களுக்கு வந்து, இப்போ ஒரு தலை வலிக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டேப்லெட் வாங்கி நம்ம வந்து முடுங்கணும் அப்படின்னா ஒரு 5 நிமிட்ஸில் வந்து, சரி 5 நிமிட்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து தலைவலி குணமாகுது. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயமும் சிறந்த தான், ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு ஆபத்துக்கு நவீன மருத்துவமும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் வந்து பகிர்ந்திருந்தாங்க. இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்ல முடியாது, அடுத்து என்றும் நலமுட நிகழ்ச்சியில் நான் தான் வந்து கூட பேச போகிறேன். ஆரோக்கியம் பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறேன். தொடர்ந்து நம்ம சோனா எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. அப்படி இன்றைக்கி முதல் விஷயமா இதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது ஹார்ட். இந்த ஹார்ட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது அத்திப்பழம். அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அப்படின்றது இது ரத்த அழுத்தத்தை சீராக்கி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான சூரியன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அடுத்ததாக இதே அத்திப்பழம் இன்னொரு நன்மைகள் பொதுவாக வயசான இடுப்பு வலி, கால் வலி, குட்டி வலி இன்னும் மற்ற வழிகள்லாம். இந்த அத்திப்பழத்தை வயசானவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கும்போது

வயசானவங்க ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறமா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த அத்திப்பழம் வந்து ஒரு கிரேட்டரான ஒரு ஆப்ஷன். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உடல் இயக்கத்தை சீராக்கி நல்ல பாக்டீரியாக்களை வந்து வளர்ந்து வயிற்று வந்து ரொம்ப கூடாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அத்திப்பழத்தை நம்ம எடுத்து

ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தை அவங்க சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற அத்திப்பழத்தை

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகியிருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால இந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும்,

0: நித்திய இன்பம் கிடைக்கும், பேர் இன்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பத்தி பல விஷயங்கள் நம்ம வந்து போய்கிட்டே இருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம கூட வந்து 15 ஆண்டுகளா ஹோமியோபதி மருத்துவராக இருக்கக்கூடிய திவ்யா மேம் இணைஞ்சி நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து பகிர்ந்துட்டே இருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம் பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு காலகட்டத்தில் வருதுங்க மேம். அதாவது உடல்நல பிரச்சனைகள், மனநல சம்மந்தமாக, அதுவும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த மன அழுத்தம், அதுக்கப்புறம் அவங்க வந்து உடல்நல பிரச்சனைகள், அதெல்லாம் வரதுக்கான காரணங்கள் என்னென்ன?
2: எக்ஸாம்பிள், பேச தெரியாத குழந்தைங்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு 4-5 வயசு 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய வியாதிகள் இல்லை ஒரே வியாதி திருப்பி திருப்பி வரதுக்கான காரணம் வந்து அம்மா பிரசவ காலத்தில் அந்த 10 மாதம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுக்கு தான் காரணம். இது வந்து நம்மளோட ஹிந்து மைத்தாலஜியில் கூட பார்ப்போம். அதாவது வந்து அபிமன்யு வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது நாரதர் வந்து ஒரு கதையை சொல்லிகிட்டு இருப்பார் அவங்க அம்மாட்ட. ஸோ பாதி கதையை சொல்லிட்டு மீதி கதையை சொல்கிறது கூட குழந்தை தூங்கிடும். அதனால தான் வந்து அவர் மகாபாரத யுத்தத்தில் போர்க்களத்தில் ஒரு வியூகம்குள்ளே போகிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும், வெளியில் வரது தெரியாது. ஸோ அந்த குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதுமே சுற்றி இருக்கிற நிகழ்வுகளை கேட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பிரசவமாக இருக்கிற தாயும் சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா புக்ஸ் படிக்கிறது, பாட்டு கேட்கறது, ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்தியான என்விரான்மெண்ட், எஸ்பெஷலி மென்டல் லெவலில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு இந்த ஒரு விஷயம்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேம். அதாவது குழந்தைங்க பொதுவாக நிறைய டிப்ரெஷனுக்குள்ளார போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு நிறைய வந்த பிரச்சனைகளே திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு அப்படின்னா, அதற்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்களுடைய, அதாவது அவங்களுடைய அம்மாவோட ப்ரெக்னன்சி டைமில் அவங்க வந்து எந்த டிப்ரெஷனுக்குள்ளாரையும் போகாமல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அந்த மாதிரி ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சி டைமில் அவங்க டிப்ரெஷன் ஆனது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதி மருத்துவர் மேம் வந்து சொன்னாங்க. தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டு கேட்டுருங்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும்.

0: நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டே இருக்கிறேங்க. இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது மனமே நலமாவில் இந்த டைமில் நம்ம எப்பயுமே வந்து மன அழுத்தத்தை பற்றியும், மன அழுத்தம் எதனால் வருது, இந்த மன ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி வந்து ஒரு ஆய்வு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சமீபத்தில் ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பெரிய ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வு முடித்ததுக்கப்புறமா, அதாவது 100 இந்தியர்களில் ஒரு 3 பேர் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை, மொபைலை சரியாக சமநிலையோடு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீதி இருக்கிற ஒரு 50% பேர் ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தினமுமே கேட்குற இந்த வார்த்தைங்க எல்லாம் நம்ம சும்மா வந்து ஒரு ஃபேன்சி வார்த்தைங்கள்லாம் வந்து இருக்குங்க. அதாவது ஃபோன் இல்லாமல் என்னால் 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு. ஆனால் இதில் இருக்கிற ஒரு ஆழமான மனம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது நம்ம மனசு தான் அந்த ஃபோனை வந்து இழுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இந்த ஆய்வறிக்கையில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் மனநல ஆலோசகரை நாடுற 60% பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க உறவு முறைகளில் ஏற்பட்ட சிக்கலுக்காக தான் வந்து சந்திக்க வராங்க, கவுன்சிலிங் வராங்க. ஆண்கள் ஒரு 70% அவங்க வந்து பொருளாதார நெருக்கடி காரணமாகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிதி நெருக்கடி காரணமாகவும் மன அழுத்தத்துக்குள்ளார போயிட்டு மன ஆலோசகரை வந்து நாடுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இருக்குங்க. அதாவது பொதுவாக ஆண்கள் அப்படின்னா அழக்கூடாது, கவுன்சிலிங் போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை மாறி இன்றைக்கி ஆண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனநல ஆலோசகரை தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. அதே மாதிரி 30 உட்பட்ட நண்பர்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து பதட்டம், மன அழுத்தத்துக்குள்ளார போகிறாங்க. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக வந்து போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை, அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவு முறை இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இருக்குங்க. அதுவும் குறிப்பாக 2023 விட 2024 அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு 2026 வரைக்கும் இந்த எண்ணிக்கை, மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை, அதாவது கவுன்சிலிங் போயிட்டு போகிறவங்களுடைய எண்ணிக்கை 10% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூசைட் தாட் வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ இதற்கான தீர்வு அப்படின்னு பார்த்தா மொபைல் ஃபோன் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக பயன்படுத்தணும் அப்படின்றதாங்க. அதாவது டிஜிட்டல் டீடாக்ஸ், கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஃபோனை வந்து ரொம்ப பயன்படுத்தாமல் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நேரடியாக நம்ம வந்து பேசணும், ஃபோனில் கூட வந்து பேசுகிறத தவிர்த்துட்டு நேரடியாக பேசணும். அதே மாதிரி மனசெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா தயங்காமல் ஒரு மனநல ஆலோசகரை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது சாதாரணம் தானே அப்படின்லாம் வந்து நம்ம எதையுமே விடக்கூடாதுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பற்றி நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் பனமருத்துப்பட்டியிலிருந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட வந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க, சுமதி அக்கா. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா அந்த காலத்தில் நிறைய உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அது வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருந்திருக்கும். அக்கா அந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு டைம்லேயும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க பழைய உணவு முறைகள், அதை வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க, அதை பற்றியும் சில விஷயங்கள் சொல்லுங்கள் அக்கா.
7: ஆரியம், கம்பு, சோளம் 3 ஒவ்வொரு கிலோ போட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம். அதுவும் தோசை ஊற்றிக்குவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு உண்டானது செஞ்சுக்குவோம். கோதுமை உப்புமா இந்த மாதிரி எல்லாம். அதிக சாப்பாடு சாப்பிடக்கூடாது. காய்கறிகள் சேர்த்திக்கணும் நிறையா. டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கணும். வெள்ளக்கருவு மட்டும்தான், வேவிச்ச முட்டை தான், வெள்ளக்கருவு மட்டும்தான் எடுத்துக்கணும். ரொம்ப நல்லது அது. பெண்கள் ரொம்ப வேலைக்கு போறதுனால டெய்லி ஒரு டம்ளர் பால் குடிச்சாங்கன்னா இன்னும் நல்லது.
6: கண்டிப்பாங்கக்கா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம்க்கா. அதாவது ஆரோக்கியமான உணவுகள், அதாவது இந்த பழைய காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், அந்த காலை டைமில் பழைய சாதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. இரவில் அவங்க சமைச்ச சாதத்தில் தண்ணீர் ஊற்றி அதை வந்து மறுநாள் காலையில் வந்து கொஞ்சமாக தயிர் மோர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. இதில் வந்து இயற்கையான ப்ரோபயாட்டிக் வந்து இருக்குங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தை வந்து இருக்கும், உடல் சூட்டை வந்து தணிக்கும், நாள் முழுக்க புத்துணர்ச்சியாக வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சிறுதானிய உணவுகள், மில்லட்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு காலகட்டங்கள். எக்ஸாம்பிள், கம்பு, திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, சோளம் இந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, சிறுதானியத்தை பயன்படுத்தி களி, அதுக்கப்புறம் கஞ்சி, தோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்ததுங்க. உடல் எடையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் வந்து இது உதவும். கண்டிப்பாக இந்த ஒரு உணவு முறைகளை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் அந்த காலத்தில் இருந்த உணவு முறைகளில் கேழ்வரகு கூழ், அது வந்து இன்றைக்கி வரைக்குமே வேகாலத்தில் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்துருக்குங்க. அதே மாதிரி உளுந்தங்களி அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு உளுந்து, பனைவெல்லம், நல்லெண்ணெய் சேர்த்து வந்து செய்வாங்க. அதே மாதிரி கொள்ளு ரசம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில இந்த நேரத்துல உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி உடற்பயிற்சி பண்றவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தாங்க அவங்க வந்து இந்த உடற்பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு ரெண்டு விஷயம் வந்து இருக்குங்க. அதாவது சர்க்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்றவங்களும் மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்றவங்களும் இல்லை சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் இந்த மாம்பழத்தை சாப்பிட்லாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா அளவு தான் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 150 கிராம் இல்லாட்டி ஒரு கப் மாம்பழம் வந்து சாப்பிட்லாம். அந்த ஒரு கப்புக்கு மேலேயும் 150 கிராமுக்கு மேலேயும் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மாம்பழத்தை அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மாம்பழத்தை ஜூஸாக வந்து எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கிற நார்ச்சத்து போயிடும் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சர்க்கரை ரொம்ப அதிகமாக டக்குன்னு ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு முழு பழமாக இருந்துச்சு அப்படின்னா அதை பாதி கட் பண்ணிவிட்டு பாதி வந்து பழமாகவே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழம் சாப்பிடும்போது அதோட 1 டீஸ்பூன் சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நெய் வந்து சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இல்லாட்டி கொஞ்சமாக நட்ஸ் இல்லாட்டி பச்சை தேங்காய் 1-2 துண்டு அந்த மாதிரி வந்து சாப்பிட்டா குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் மெதுவாக உறிஞ்சப்படும். இதனால் வந்து சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாம்பழம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் அவங்க வந்து அப்படியே லைட்டாக நடக்கணும். ஏன்னா அப்போ தான் உடம்பு வந்து குளுக்கோஸை நல்லா பயன்படுத்த இது வந்து உதவும். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணியில் 1 டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் கலந்து குடிக்கலாம். இது அசிடிட்டி அல்சர் போன்ற பிரச்சனை இல்லாதவங்க மட்டும் குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் மாம்பழம் சாப்பிடவே கூடாது. ரத்த சர்க்கரை அளவு சுத்தமாக கட்டுப்பாட்டில் இல்லாதவங்க மாம்பழம் சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் நீரழிவு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சாப்பிடக்கூடாதுங்க. சிறுநீரக பிரச்சனை இருக்குது, பொட்டாசியம் வந்து குறைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாம்பழம் சாப்பிடக்கூடாது. தொடர்ச்சியாக மாம்பழம் சாப்பிட்டா அலர்ஜி இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழம் சாப்பிட்டா அலர்ஜி வரும். ஸோ அவங்க வந்து மாம்பழம் சாப்பிடவே கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மாம்பழம் சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க மாம்பழம் தவிர்க்கிறதுனால ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு அதிகங்க. இந்த ஒரு விஷயத்த எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. இந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த இன்றும் நலமுட நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டனா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோடய வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமையான ஒரு ஏஐ வெப்சைட் தான் அது. நீங்கள் வந்து ஒரு இமேஜ் எடிட் பண்ணுவோம், அந்த இமேஜ் எடிட்டிங்க்கு ஒரு ஏஐ வெப்சைட்டு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, visualgpt.io அப்படிங்கிறது அதோட பேர். இப்போ வந்து சாட் ஜிபிடியை எப்படி சொல்கிறோம், சாட் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷுவல் ஜிபிடி அப்படின்னா இமேஜ் எடிட்டிங்க்கு இது ஒரு டூல் வச்சுருக்கு. அந்த ஏ இமேஜ் எடிட்டர் பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த ஏஐ இமேஜ் எடிட்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதிலே இமேஜ் எடிட்டர் டூலில் உங்களுக்கு நிறையா மாடல்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த மாடல் யூஸ் பண்ணி வேணாலும் இமேஜ் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாலுமே அந்த சாட் ஜிபிடியில் இருக்க இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இமேஜ் மாடல் ஒன்று இருக்கும், அதுதான் ஜிபிடி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினியில் வந்து நானோ பனானா மாடல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கீழே பார்த்தீங்கன்னா உங்களை இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லி சொல்லும். அதில் 4 இமேஜ் வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக 16 MB வரைக்கும் அப்லோட் பண்ணிக்க முடியும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் கொடுக்க சொல்லும். அந்த ப்ராம்ப்டில் நீங்கள் என்ன மாதிரியாக வேணால் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம், ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம், இல்லை இதை இந்த இமேஜே வந்து ஆயில் பெயிண்டிங்காக மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அந்த ப்ராம்ப்ட் வந்து அதிகபட்சமாக 4096 கேரக்டர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அத்தனை எழுத்துக்களை பயன்படுத்தி தான் அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோன்னு ஒன்று இருக்கும், ஜென்ரேட்னு ஒன்று இருக்கும். ஜென்ரேட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் 4 கிரெடிட் கேட்கும். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிரெடிட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பேக்கேஜ்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த எவ்வளோ கிரெடிட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட இமேஜை ஈஸியாக அதில் எடிட் பண்ணிக்க முடியும். இதில் ஏஐ இமேஜ் எடிட்டர் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஏஐ ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்குது, ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் இருக்குது, ஏஐ ரூம் பிளானர் இருக்குது, இமேஜ் டு ப்ராம்ப்ட் இருக்குது. இந்த மாதிரி பல வகையான டூல்ஸ் இவங்களே கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க இது வாக்கனனுடன். உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டு வாங்க மக்களே. விஷுவல் ஜிபிடி அப்படிங்கிற இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுங்கன்னா நீங்கள் உங்களோட இமேஜை ஏஐ யூஸ் பண்ணி சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்காக சமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களை திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புகிறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பேரோ பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் டென் மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என் கடை என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் 20,000 ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், அந்த மொபைலோட பேட்டரி தரமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கணும், கேமராவும் நீட்டான ஒரு கேமராவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட பெயர் தான் விவோலேருந்து வந்திருக்கக்கூடிய T5 Lite அப்படிங்கிறது. விவோவில் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்த T4 Lite அடுத்த வேரியண்ட் தான் இந்த T5 Lite. T5 Lite என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த மொபைலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே. எந்த அளவுக்கு பெரிய டிஸ்பிளே அப்படின்னு கேட்டிங்கன்னா 6.74 inches ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. முன்னாடி ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, பின்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம்குள்ளே 2 cameras கொடுத்துருக்காங்க. அது கூடிய ஃப்ளாஷ் லைட் வந்துடுது. சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த மொபைல். இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இந்த மொபைலோட பேட்டரி தான். 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. டக்குன்னு சார்ஜ் ஏறுறதுக்காக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா இதில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. சூப்பரான ஒரு டிஸ்பிளேயில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்னா ப்ளே பண்ணுறதுக்கு கேமில் விளையாடுறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இந்த மொபைலில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதோட டியூரபிலிட்டி. நல்லா ட்ரிப்பிள் ஆன்டி ப்ரொடெக்ஷன் ட்ராப் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இந்த மொபைலை டிசைன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் IP65 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. பின்னாடி கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 cameras கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால அதில் மெயின் கேமரா வந்து 50MP கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆல்ஜின் வயசோட வருது. இதுலேயுமே நிறைய AI ஃபீச்சர்ஸ்னால் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் யாராவது ஒரு 20,000 நல்ல ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விவோ T5 Lite ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வரக்கூடிய இந்த வேரியண்ட் வந்து 19,999 ரூபாயாக இருக்குது. இது தற்போதைய விலை. நீங்கள் பார்க்குறப்ப விலை ஏறி இருக்கலாம், இல்லை இறங்கி இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, அது வாக்கர் என்னுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னமாச்சான்
2: உங்களுக்கு அறிவோ அறிவு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: என்பது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சொல்றது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து சிந்திச்சு உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்க காதோரம் கொண்டு வந்து சேர்த்த முடியும். அதுக்காக தான் கருத்துக்கள் கேட்கிறோம். அந்த மாதிரி கருத்துக்கள் ஏதா இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம் மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களா, அந்த பாட்டோட கருத்துக்களையும் நீங்க சொல்லலாம். அந்த பாட்டோட கருத்துக்களை வச்சு நீங்க என்ன திவாகர் பண்ணுவீங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சுதான் வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் முடிவு பண்ணுவோம். அதனால பாடலோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க மறக்காம சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம் மக்களே. இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து துபாக்கரேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற யூபிஐ ஆப்போட ஒரு சூப்பரான ட்ரிக் தான் சொல்ல போறேன். இப்போ வந்து நான் பேடிஎம் அப்படிங்கிற ஆப் எடுத்திருக்கேன். நீங்க கூகுள் பே இல்ல போன் பே இந்த மாதிரி ஆப் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி யூபிஐ ஆப் யூஸ் பண்ணுறப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்கேன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து யூபிஐ பின் நம்பர் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு யூபிஐ பின் நம்பர் போடாமல் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை ஃபேஸ் லாக்கை வச்சோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி பண்ண முடியும். அது வந்து பேடிஎம்மில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம், மொபைல் நம்பருக்கு அனுப்பிக்கலாம், பேங்க்குக்கு அனுப்பிக்கலாம், பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை தொட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறமா மேலேயே உங்களுக்கு டாப்லேயே காட்டும் செட்டப் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுக்கு பக்கத்தில் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அங்கே இருக்க அந்த ஆக்டிவேட்டர் தொட்டதுக்கப்புறம் நீங்கள் பேடிஎம்மில் என்னென்ன பேங்க்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் எல்லா பேங்க்குமே காட்டும். ஒருவேளை இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பே பண்ணுறது உங்கள் பேங்க்கோட இது சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா அங்கே வந்து யுவர் பேங்க் டசன்ட் சப்போர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டிடும். அதனால் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் அந்த பேங்க்லேருந்து பே பண்ணுறீங்கன்னா அப்போ ஒவ்வொரு டைமும் யூபிஐ பின் நம்பர் தான் போடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது காட்டிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே நீங்கள் என்னென்ன பேங்க்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்லாம் காட்டும். அதில் நீங்கள் எந்த பேங்க்கோட அக்கௌண்ட்டுக்கு வந்து யூபிஐ பின் நம்பர் போடாமல் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டில் பே பண்ணணுமோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு என்டர் யூபிஐ பின் டு ஆக்டிவேட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பல பேங்க் ஆட் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு பேங்க்கை தான் செலக்ட் பண்ணி அதை பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்டர் யூபிஐ பின் நம்பர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூபிஐ பின் நம்பர் வந்து போட சொல்லும். அந்த யூபிஐ பின் நம்பர் போட்டதுக்கப்புறம் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஒருவேளை அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆகலை, ஏதோ ஒரு எரர் மெசேஜ் மாதிரி காட்டுது அப்படின்னா ட்ரை அகைன் கொடுத்து பாருங்கள். இல்லைன்னா கோ பேக் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பேடிஎம்மில் எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு பே பண்ணுறது யூபிஐ பின் நம்பர் போடாமல் அப்படிங்கிறத பற்றி தான் சொன்னேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா

குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப அம்சங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு, இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருந்தீங்கன்னா உங்க ஸ்மார்ட் வாட்சை நீங்க ஈஸியா சூப்பரா மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு சமையான டிப்ஸ்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம என்னதான் வந்து நம்மளோட ஸ்மார்ட் வாட்சை மெயின்டைன் பண்ணாலும் அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். நம்மளோட எலக்ட்ரானிக் கேஜெட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ண மக்களே, நம்ம எப்படி ஃபோனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம், லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நம்மளோட ஸ்மார்ட் வாட்சும் மெயின்டைன் பண்ணோம். இப்போ எல்லாருமே வந்து ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனால அடிக்கடிக்கு இந்த வாட்ச் ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் முக்கியமான டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம அதை எப்பயுமே ரெகுலராக நம்ம கையிலே கட்டிகிட்டு இருப்போம். அந்த கையிலேயே கட்டிட்டு இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக வேர்வு வந்துச்சுன்னா அந்த பேண்டெலாம் இருக்குல்ல அந்த வார் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு சேர்ந்துடும். இப்போ வர முக்கால்வாசி ஸ்மார்ட் வாட்சில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால அதை நம்ம தண்ணியில் காட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேயே நமக்கு வார்க்கு நடுவில் நிறைய அழுக்கு சேர்ந்துருது. இந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த அழுக்குகளை நம்ம கண்டுக்காமல் விட்டுறோம். அதனால் நிறையா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு நம்ம தோள்களில் ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கின் இரிட்டேஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அடிக்கடிக்கு அந்த வாரை நம்ம வந்து சுத்தம் பண்ணி ஆகணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே மேலே பெரிய டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இப்போ வர நிறைய ஸ்மார்ட் வாட்சில் அமோல்டு டிஸ்பிளே எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு மொபைல் ஃபோனில் எந்த அளவுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுப்பாங்களோ அதே மாதிரியே டிஸ்பிளே எல்லாம் வந்து இப்போ ஸ்மார்ட் வாட்ச்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு டிஸ்பிளே இருக்க ஸ்மார்ட் வாட்சை நம்ம மேலே ஒரு எந்த ஒரு ப்ரொடெக்டருமே இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதாவது ஒரு ஸ்க்ராச் கார்டு ஒட்டாமல், ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டாமல், டெம்பர் கிளாஸ் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த ஸ்க்ராச் கார்டாவது நம்ம கண்டிப்பாக ஒட்டணும். அப்படி ஒட்டினாதான் அந்த ஸ்க்ரீன் வந்து கொஞ்சமாவது ஸ்க்ராச்லேருந்து தப்பிக்கும், இல்லைனா அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனாலே ஸ்க்ராச் வந்துடும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஸ்மார்ட் வாட்சுக்கு பண்ணாதனால அது சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுனால உங்கள் ஸ்மார்ட் வாட்சோட லைஃப் கொஞ்சம் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க திவாகரனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க. இதோட நானும் கிளம்புற நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. அடுத்து உங்களுக்காக இது வாலி பேசும் நிகழ்ச்சி காத்துக்கிட்டே இருக்குது. குரு உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. நிகழ்ச்சி கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: கொரோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து இன்னைக்கு உங்களோட குரு மற்றும் பிரதீபா உங்ககிட்ட பேச வந்தாச்சு. ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சொல்றதுக்காக எக்கச்சக்கமான வைரலான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னு அப்படியே வந்து கேட்டலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக வந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்போம். அந்த கேள்விக்கு நீங்கள் பயங்கரமாக உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட இன்னைக்கு கேட்கறதுக்காக ஒரு சூப்பரான கேள்வியை எடுத்து வச்சிருக்கோம். ஸோ என்ன கேள்வி அப்படின்றத நானுமே வந்து கேட்டுறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ பிரதீபா, இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தது. அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடுறீங்களா இல்லை நான்
1: கேட்டுக்கிட்டா? நீங்களே கேளுங்க.
3: ஓகே ஓகே. இப்போ நம்ம வாழ்க்கையில் பயங்கரமா ஒரு விஷயம் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம். இந்த விஷயம் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமா எதிர்பார்த்து அந்த ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமாக கிடைச்சிரும். ஆனால் அப்படி கிடைச்ச விஷயம் உங்களுக்கு வந்து வெறுத்திருக்கா அப்படின்றத அப்படின்னா என்ன அப்படின்றதா இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ கேள்வியை உங்ககிட்ட இன்னொரு டைம் கேட்குறேன், என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா? அதாவது நம்ம லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் வேணும் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக ஆசைப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயமும் நமக்கு அளவுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கும். அப்படி அளவுக்கு அதிகமாக கிடைச்சி அதே விஷயத்த நீங்கள் வெறுத்திருக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நானும் பிரதீபாவும் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அதாவது நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787107.8 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் அது என்ன விஷயம்னு எங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.
3: ஓகே, இப்போ நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்டாச்சு, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் அதிகமாக
1: என்னெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் பல எக்ஸ்பீரியன்ஸான, நான் சின்ன பொண்ணு, எனக்கு அது எனக்கு அவங்க கிடைச்சிருக்காது. நீங்கள் சொல்லுங்கள்.
3: இருங்க இருங்க, நானும் கேள்வி உங்ககிட்ட ஃபுல்லாக கேட்கவே இல்லை, அதுங்காட்டி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா வாட் இஸ் இஸ் எனக்கு வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி நான் வந்து பயங்கரமாக ஆசைப்பட்டுருப்பேன் ஒரு விஷயத்து மேலே, அதுக்கப்புறம் அது எனக்கு அளவுக்கு அதிகமாக கிடைச்சிது. அதுக்கப்புறம்
1: என்னடா என்ன விஷயம்
3: என்ன அப்படின்றத நான் பாட்டுக்கு அப்புறமா சொல்லிடுறேன். இப்போ நம்ம தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபாக பேசிகிட்டு இருக்கோம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குடிலுக்குள்ளார போறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள். It is Sona FM. It is Sona FM. Sona FM. It is Sona FM. Get it.
2: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
3: ஏ ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
4: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
5: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
8: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட நெஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
9: குரு. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்து மேலே பயங்கரமாக ஆசைப்பட்டு அந்த ஒரு விஷயம் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சி அதுக்கப்புறம் அதையே நீங்கள் வெறுத்துருக்கிறீங்களா அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787703 7788 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நாங்க ரெண்டு பேரும் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல சம பேச பொருளா போயிட்டு இருக்கு. பிரதீபா, இப்போ எல்லாருக்கிட்டையும் வந்து எது இருக்குமோ இல்லையோ கண்டிப்பா இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன உளைச்சல் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இருக்கும். அதை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க.
4: கண்டிப்பா நான் கண்டிப்பா அதுவும் பொண்ணுங்க எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்.
9: ஏன் உங்களுக்கு மட்டும் தான் கஷ்டமா இருக்குமா? ஆண்களுக்கு கஷ்டமே இருக்காதா?
4: ஆண்களுக்கும் இருக்கும், இல்லைன்னு சொல்லல, பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்.
9: ஆமா, இப்போ இது சம்பந்தமா தான் ஒரு டேட்டாவை வெளியிட்டு இருக்காங்க. ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டேட்டாவும் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் பிரதீபா, ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான மன அழுத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதனால இந்த ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எதை வச்சு இந்த ஒரு டேட்டாவை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பெண்கள்கிட்ட போய் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணதில் அந்த பெண்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆண்களை விட பெண்கள் எங்களுக்கு தான் மன அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கும் போகணும், ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும், குழந்தைங்களாம் இருக்குதுல்ல, குழந்தைங்களையும் வந்து பார்த்துக்கணுமா, அதே சமயத்தில் ஹஸ்பண்டு மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் வந்து பார்க்கணும், எங்களுக்குன்னு அந்த ஃப்ரீ டைம்ல பெருசா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதனால ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டேட்டாலையும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நான் கேட்கிறேன்.
4: ஆமா, அதுதான் நான் சொன்னேன்ல, பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இங்க இருப்போம், வீட்டுல என்ன நடக்கும், என்ன இருக்குது என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்போம்.
9: ஓவர் திங்கிங்.
4: ஆமா, அதனாலதான் பெண்களுக்கு அதிகமா இருக்கு.
9: ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி மன அழுத்தம்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து வெளிவரத்துக்கும் ஒரு சில இதெல்லாம் ரூட்லாம் இருக்கு, ஒரு சில வழிகள்லாம் இருக்கு.

0: ஓகே. அது எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா மன அழுத்தம் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடிச்ச நபர்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னா இது மாதிரி மன அழுத்தம் குறையும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்து மேலே பயங்கரமாக ஆசைப்பட்டு அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து அந்த ஒரு விஷயம் உங்கள் கைக்கு கிடைச்சதுக்கப்புறம் அதே விஷயத்தை நீங்கள் வெறுத்திருக்கிறீங்களா, அப்படி இருந்தால் அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர்
1: 9787708 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் நீங்கள் எந்த விஷயத்தில் வெறுத்தீங்கன்னு எங்கள் கிட்ட சொல்லுங்கள்.
0: ஸோ நாம் என்ன தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், நீ எழுப்புனா கூட 8 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், இப்போ இவ்வளோ சீக்கிரமா எங்க போயிட்டு இருக்க?
2: இல்லடா, வீட்டில் டீ வைக்கணும், பால் வேற தீர்ந்து போச்சு, சரிதான் பால் வாங்க போலான்னு கடைக்கு போயிட்டு இருக்கேன்.
1: மச்சான் ஒரு டவுட்டு கேட்கவா?
2: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், பசுமாடு ஏன் பால் மட்டும் தருதுன்னு தெரியுமா?
2: தெரியாது.
1: ஏன்னா அதால டீ காஃபி தர முடியாதான், அதனாலதான்
3: உங்களுக்கு அறிவு அறிவு.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்க உங்க லைஃப்ல அதிகமா ஆசைப்பட்டு பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து வாங்கியிருப்பீங்களா, அப்படி வாங்கின விஷயங்களே உங்களுக்கு வெறுத்து இருக்கா, அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
6: ஹலோ, வணக்கம்.
7: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகரன். நலமா இருக்கீங்களா?
5: அருமையா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
7: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்ப்பா.
5: சூப்பர் சூப்பர்னா, நீங்க வந்துட்டு உங்க லைஃப்ல ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள்லாம் வாங்கிருப்பீங்களா, அது அப்படியே பின்னாடி வெறுத்து இருக்கா?
7: எனக்கு வந்து இந்த ஜர்கின் அப்படிங்கறது ஒரு காலகட்டத்துல வாங்கினேன்ப்பா, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. மழைய வந்தாலும் படுக்கலாம், குளிருக்கும், அடக்கமா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஆனா நாள் பட என்னத்த பெருசா ஜர்கின் அப்படிங்கறத வாங்குறது அப்படின்ட்டு, அது எனக்கு கொஞ்சம் வெறுத்தே போச்சு அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் முன்னாடி கூலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிக்கடி வாங்குவேன், வண்டி ஓட்டுலாம் ரொம்ப வெயில் எல்லாம் இருக்கும் செய்யும் அப்படின்ட்டுன்னு. இப்ப என்னத்த சாதாரணமா ஒரு கண்ணாடியை போட்டுட்டு போனா போதாதா, கூலர்ஸ் தான் போட்டுக்கணுமா, பெட்ரூமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கு. நாள் பட அது கொஞ்சம் வெறுத்தும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டேன், நான் வாங்கி வச்சிருந்தேன் இந்த ஜர்கினா இருக்கட்டும் கூலர்ஸ் எல்லாம் இருக்கட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டேன். கடைசியில அவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நன்றிடா சந்திரசேகர், தேங்க்ஸ் டா சந்திரசேகர் அப்படின்னாங்க.
5: சோ
7: நம்ம வாங்கி வெறுத்து போய் யூஸ் பண்ணலனாலும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கே அப்படின்ட்டு அவங்களுக்கும் பெரிய மனசு பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்போம், அதை யூஸ் பண்றாங்க. அவங்க கூட கூடிய விரைவில் வெறுத்தாலும் இருக்கலாம், யார் கண்டாங்க இல்லையா?
5: சூப்பரா சூப்பரா சொன்னீங்கன்னா. காட்பாடியிலிருந்து சந்திரசேகரன் நான் வந்து கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரு சொல்லியிருந்தாரு, அதாவது நான் ஜர்கின்லாம் வந்து பயங்கரமா வந்து வாங்குவேன், அதெல்லாம் வந்துட்டு அப்போ பயங்கரமா ஆசைப்பட்டு வாங்கினா இப்போ எனக்கு வெறுத்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ உங்க லைஃப்ல அந்த மாதிரி ஏதாவது வாங்கி பயங்கரமா வெறுத்து தூக்கி போட்ட பொருட்கள் ஏதாவது இருக்கா பிரதீபா?
8: நான் சின்ன வயசுல நிறைய பொம்மை வாங்குவேன், அதாவது பார்பி டால் முக்கியமா பெண்களுக்கு பிடிச்சது, அது நான் நிறைய வாங்குவேன், நிறைய வாங்கி வச்சிருப்பேன். இப்பயுமே பிடிக்கும், பட் அது ஒரு நாள் போக போக அது கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இருக்காதா, நல்லா இல்லாம மாறிடுமா, அதனால கொஞ்சம் வெறுத்து
5: இருக்கேன். அண்ணா,
8: நான் ஃபர்ஸ்ட் லிங்க்லயே உங்ககிட்ட ஒரு டவு கேட்டிருந்தேன், நீங்க என்ன
5: இன்னும் மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச உடனே கால் பண்ணி கேட்டாங்க. ஐ மீன் இவங்க நம்ம கிட்டே கேட்டாங்க. என்கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு. அந்த மாதிரி என்ன அப்படின்னா, இப்போ பசங்கள்லாம் அந்த ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் டைம்ல பேண்ட் எல்லாம் கையில போடுவாங்கல்ல, பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி பேண்ட் வந்து என் பேக் ஃபுல்லா இருக்கும், கிட்டத்தட்ட எவ்வளவு பேண்ட் நல்லா இருந்துச்சுன்னா நான் பாட்டு வாங்கி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அது அவ்வளவு வாங்கி வாங்கி போட்டு அது போறதே இப்ப வெறுத்து போச்சு. இப்பெல்லாம் பார்த்தா என்ன ஒரு மூலையில கிடக்கும் வீடு, எங்க அம்மா வீடு கூட்டும் போது குப்பையில வந்து இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். சோ இதே மாதிரிதாங்க, நீங்களும் உங்க லைஃப்ல ஆசைப்பட்டு நிறைய பொருட்கள் வாங்கியிருப்பீங்க, அப்படி ஆசைப்பட்டு வாங்கின பொருட்களே வெறுத்து இருக்கிறீங்களா? அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. சோ இதை பத்தி நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா,
8: 9 8 7 7 0 107 8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க.
5: சோ நாம இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் எல்லாம் கேட்டு வந்துடலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்க பிரதீபா மற்றும்
2: குரு. ஸோ பிரதீபா, இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க உங்களோட வாழ்க்கையில பயங்கரமா ஆசைப்பட்டு வாங்கின பொருளையே வெறுத்திருக்கிறீங்களா அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்திருக்கு. ஸோ இப்போ இதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
3: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
6: ஒரு அதிசயமா அதுக்காக எனக்கு ஒரு இன்னும் இது உண்மையில் நடந்தேங்க. மெட்ராஸ் அந்த வார பத்திரிகையில எனக்கு எப்போ ஓப்பர்னு சொல்லுவாங்களா ரேடியோ,
2: சரிங்களா,
6: பரிசிருந்து அதுக்காக நான் இங்கிருந்து போனோம் பாருங்க. இன்னொரு அப்பவே 100 ரூபாய் செலவழிச்சு அதுன்னு போய் கோலம் பார்க்க அந்த பத்திரிகையை கொடுத்து அதுக்கு ஒரு ஆட்டோவில் போனா அவர் எப்படி என்ன வந்தாரு, சந்தி ஒன்றெல்லாம் போய் கோலம் பார்க்கவங்க அங்க போய் நிறுத்தி வாக்காளர்கிட்ட அட்டாளத்தை எல்லாம் வேணுங்க எல்லாம் கொண்டு
2: வாங்கினேன்.
6: அங்கே அந்த பத்திரிக்கை விஷயம் டீ குடிக்க வேண்டும் மட்டும் ஒரு 100 ரூபா கொடுக்கணும்னா அப்பயும்
2: வாங்கிட்டேன்.
6: அதை கொடுத்தாச்சு, அதை ஆசைப்பட்டு இங்க வந்து வாங்கி பாருங்க. எனக்கு அதுல வந்த இது இப்ப இன்னைக்கு எல்லாம் 12,000 ரூபா போட்டது கிடைக்காங்க. அரசு பண்புல அது எல்லாம் பேசி பரிசு எல்லாம் வாங்கி அவ்வளவு ஃபேமஸ் இந்த மாதிரி நிறைய பேச
2: ஆரம்பிச்சேன். அப்புறம்
6: ஒரு முறை அதை நான் புலத்தில தெரியல என்ன பண்ணிச்சு, இடையே கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுங்க. புலஞ்சு புலச்சு ஒரு காப்பர் சரி
2: பண்ணேன்.
6: அப்புறம் மறுபடியும் ஒரு கரண்ட் சாக் கிடைச்ச மாதிரி பீஜி நான் 3 வீடு இருக்கிற அந்த பத்தியில் 2000 வீட்டுல 3000 வீட்டுல வந்து 5 ரூபாய் எடுத்து கொடுத்தேன்.
2: என்ன
6: அந்த மாதிரி ஆகி மெல்ட் ஆயிடுச்சு. பார்த்து அவ்வளவு ஃபேமஸா இருந்தாலும் 12,000 ரூபாய்க்கு போகணும்னா அந்த இது கடைசி அந்த மெல்ட் ஆனா அந்த ரேடியோ கிடைக்காது. ரோட்ல வாங்கி போவாங்கள பழசல்ல அதுல தூக்கி வரும் 50 ரூபாய்க்கு
2: நன்றிண்ணா. திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவரண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் வந்து ஆசைப்பட்டு வாங்கின பொருளை பற்றி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து தூக்கி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் லைஃப்பில் பயங்கரமாக ஆசைப்பட்டு ஒரு சில பொருட்களை வாங்கியிருப்பீங்க, அப்படி வாங்கின பொருளையே நீங்கள் வெறுத்திருக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா,
3: கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் என்ன விஷயம்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அதை கேட்க நாங்கள் இங்கே ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம்.
2: ஸோ இப்போது 2 பாட்டு பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது பாலிப வயசு.
2: என்ன இது பாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் பயங்கரமாக ஆசைப்பட்டு நிறைய பொருட்கள்லாம் வாங்கியிருப்பீங்க. அப்படி பயங்கரமாக ஆசைப்பட்ட பொருளே வந்து நீங்கள் வெறுத்துருக்கிறீங்களா? அதாவது பயங்கரமாக ஆசைப்பட்டு வாங்கின பொருளையே நீங்கள் வெறுத்துருக்கிறீங்களா? அப்படி வெறுத்திருந்தீங்க அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்றத என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்ற நாம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். நம்ம குரல் மாத்தி வருது.
3: சொல்லுங்க பாட்டி.
4: அதிகமா ஏதோ ஆசைப்படுறதில்ல, ஆனா ரொம்ப ஆசைப்பட்டது டிரான்சிஸ்டர் ரேடியோ தான். எங்க அப்பா வாங்கி தர மாட்டாரு. இப்ப படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரேடியோ கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு எங்க அப்பா வாங்கி தர மாட்டாரு. எங்க அண்ணா தான் வாங்கி கொடுத்தாரு. அண்ணா பெரியப்பா
3: அவருக்கு நன்றி சொல்லிருக்க.
4: ஆமா, அது வெறுப்பு வரல. ஆனா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு
3: சூப்பர்.
4: அடுத்தது வந்து டிவி வந்து எல்லாரும் வாங்கிட்டாங்க. யோ, நாம வாங்கலையே அப்படின்ட்டு நம்ம 80 இதுல எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறேன். எல்லாரும் வீட்டுல டிவி இருக்குதா இல்லையா? ஆட்டோடா மேல கட்டணும், ஆட்டோடா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் இவர் வாங்கி கொடுத்தாரு
3: டிவியா.
4: அப்புறமேட்டா அது மாதிரி, ஆனா டிவி பாக்குற அளவுக்கு இப்ப கண்ணு கொஞ்சம் பார்வை குறைஞ்சிட்டு இருக்குது. ஆனா அப்பப்ப நியூஸ் பாப்பேன், ஏதாவது முக்கியமா இருந்தா பாப்பேன். எல்லாமே ரேடியோல கிடைச்சிருது.
3: அதனால
4: டிவியில தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது.
3: ஆனா
4: பெருக்கல, ஆனா மைனஸ் ஆகுது.
3: ஓகே ஓகே ஓகே.
4: அதனால ரொம்ப அது பிடிக்கும். அப்புறம் மிஷின், தையல் மிஷின், தையல் மிஷின் சண்டை போட்டு வாங்கினேன் இவர்கிட்ட. அப்புறம் நான் வாங்கி தரேன், இரு வாங்கி தரேன்னு. அப்புறம் கடுக்க வாங்கி கொடுத்தாரு. இன்னும் வச்சிட்டு இருக்கேன். இன்னும் ஐசைட் வித்தியாசம் வந்தா கூட இந்த தலகணி ஓர பெட்டு ஓர இதெல்லாம் ஓர போட அடிக்கிறது தைக்கிறது, அப்புறம் கிழிஞ்சு போனா ஏதாவது தைக்கிறது, அந்த மாதிரி இன்னும் தான் தைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா நூல் ஊசி நூல் யாராவது போட்டி கொடுத்தோனோ நான் வந்து தைச்சிருவேன்.
3: தாதகாப்பட்டியிலிருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க என்னென்ன விஷயத்த பயங்கரமா ஆசைப்பட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம அதுல இருந்து அவங்க எப்படி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனாங்க, அதாவது வெறுக்கலையா ஆனா கொஞ்சம் மைனஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ருக்மணி அம்மா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட
1: 9787701 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க.
3: அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க இங்க பயங்கர அருமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
1: குரு. ஸோ இன்னைக்கு பிரதீபா நம்ம ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, உங்கள் லைஃப்ல நீங்கள் பயங்கரமாக ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க, அப்படி ஆசைப்பட்டு வாங்கின பொருளையே நீங்கள் வெறுத்திருக்கிறீங்களா? அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு கால் பண்ணுங்க.
0: 9787070807 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க.
1: லாஸ்டா கூட ருக்மணி அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது நான் டிவி எல்லாம் பயங்கரமா ஆசைப்பட்டு தான் வாங்கணும், ஆனா இப்போ அது மேல பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது பிரதீபா. என்ன அப்படின்னா, நான் ஸ்கூல் டேஸ் படிக்கும் போது எங்க வீட்டில் பயங்கரமா அடம் பிடிச்சி எனக்கு ஒரு டிவி வேணும், நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட பயங்கரமா அடம் பிடிச்சி டிவிலாம் வாங்கினேன். எங்க அப்பாவும் சரி பையன் கேட்கறானே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வாங்கி வந்து கொடுத்துட்டாரு. அப்ப கொஞ்ச நாள் பயங்கரமா பார்த்துட்டு இருந்தேன், ஆனா இப்போ எங்க வீட்டில் டிவி ஓடுதா இல்லையானே எனக்கு தெரியாது, போன் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், டிவி மேல இருந்து இன்ட்ரெஸ்டே சுத்தமா போயிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இந்த மாதிரி
0: இந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் இல்லை. நான் டிவிலாம் நல்லாவே பார்ப்பேன். என்ன ஃபோன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே யூஸ் பண்ண தோணும், ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க இருக்க திடீர்னு என்னடா இது அப்படின்னு வெறுப்பாக இருக்கும்.
1: ஓகே, ஃபோன் மேலே வெட்டுக்கிறீங்களா?
0: அப்பப்போ.
1: ஓகே ஓகே பிரதீபா. ஸோ இப்போது நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயம் கண்ணில் வந்து பட்டுச்சு. என்ன அப்படின்னா, இப்போது பஸ்ஸில் ஒரு சில பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபோனில் பேசும்போது லவுட் ஸ்பீக்கர் போட்டுட்டு பேசுவாங்க, லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசி கத்தி கத்தி பேசுவாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறாங்களா அவங்களுக்கே கேட்டுரும் போல அந்தளவுக்கு பயங்கரமாக கத்தி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது பாட்டெல்லாம் வந்து ஃபோனில் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பாட்டெலாம் கேட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, அந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது பேசஞ்சர்ஸ்க்கு நீங்கள் இடையூறு பண்ணுற மாதிரி ஃபோனில் அதிகமான சவுண்ட் வச்சுட்டு பாட்டு கேட்டு போகிறதோ இல்லைன்னா லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஃபோன் பேசிட்டு போகிறதோ வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி டிரைவர்ஸும் வந்து பஸ்ஸில் பாட்டு போடுறாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான சத்தெல்லாம் போடக்கூடாது பாட்டில் அப்படின்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க.
0: பாருங்களேன்
1: இது வந்து எதுக்காக அப்படின்னா, பஸ்ஸில் வந்து பயணிகள்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றா உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். அதே மாதிரி இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பயங்கரமாக ஆசைப்பட்டு வாங்கிய பொருள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் வெறுத்திருக்கிறீங்களா? அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றத எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணையாறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஜவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலை பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலிருந்து, கஞ்சமலை பகுதியிலிருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலிருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
6: குரு. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமாக ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க, அப்படி ஆசைப்பட்டு வாங்கின பொருளையே நீங்கள் வெறுத்திருக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க யார், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் பேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்க குமரகுரு மற்றும் பிரதீபா, இருவருக்கும் மாலை வணக்கம்.
6: மாலை வணக்கம் கலைச்செல்வியக்கா, எப்படி இருக்கீங்க?
7: அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கங்கக்கா,
7: சூப்பருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பா கொடுத்துருக்கீங்க.
6: நன்றி நன்றி.
7: நான் வந்துட்டு அதிகமா எதுவுமே ஆசைப்பட மாட்டேன்.
6: ஓகே,
7: ஆசைப்பட்டு வாங்கினாலும் அந்த பொருளை யாருக்குமே கொடுக்க மாட்டேன் நானு.
6: சூப்பர் சூப்பர், சூப்பரான ஒரு கேரக்டரா இருக்கீங்களே.
7: என்னோட பொருள் யாருக்குமே நான் தர மாட்டேன். அதே மாதிரி மத்தவங்க பொருளுக்கும் நான் ஆசைப்பட மாட்டேன்.
6: சூப்பர் சூப்பர்,
7: அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நானு. எப்பவுமே ஒரு செயின் அழகா இருக்கும், அந்த செயினை வந்து குட்டி டாலரோட போட்டுட்டு இருப்பேன். அப்புறம் திடீர்னு எங்க தங்கச்சிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அப்புறமா பார்த்தா கடைசியில கொஞ்சம் காசு இல்லாம பிடிக்காம அந்த செயினை போட வேண்டியதா இருக்கு அவங்களுக்கு.
6: ஓகே ஓகே.
7: அப்ப வந்துட்டு குடுக்க சொல்லும் பொழுது நானு ரொம்ப குடுக்கறதுக்கு ஒரு மாதிரி கவலைப்பட்டேன்.
6: ஓ, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின செயின் குடுக்கறமே அப்படின்னா?
7: போட்டுட்டே இருப்பேன், நான் கழுத்துலயே போட்டு இருப்பேன். அப்புறம் அவங்களுக்கு சரி குடுக்கும் பொழுது அப்புறம் என்ன பண்றது, திடீர்னு அப்புறம் அவங்களுக்கு காசு இல்லாம போயிடுச்சு அப்பா அம்மா கையில. அதனால அவங்க போட வேண்டிய பவுனை போடணும்னு சொல்லிட்டு குடுத்துட்டேன்.
6: ஓகே,
7: அது வந்து அதுல நல்ல வித நன்மைகளும் இருக்கு. ஏன்னா அப்பா அம்மா கையில காசு இல்ல, நம்ம தான் உதவி செய்யணும். வீட்டுல பெரிய பொண்ணு, நம்ம தான் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு குடுத்துட்டேன். அப்புறமா திருப்பவும் அவங்க எவ்வளவு நாள் ஆயிட்டு அப்புறம் அப்பா அம்மா வாங்கி குடுத்துட்டாங்க. அதே வாங்கி எனக்கு திருப்பம் வந்து அதற்கான காசை குடுத்துட்டு நீங்க புதுசா வாங்கிக்கீங்க அப்படின்ட்டு காசை எக்ஸ்ட்ரா போட்டு குடுத்துட்டு அதை வாங்கி என்கிட்ட குடுத்துட்டாங்க.
6: ஓகே ஓகேக்கா, அப்புறம் திருப்பி அந்த
7: இப்ப அது வந்து எங்க பொண்ணுங்களோட எங்க பொண்ணுங்க கிட்ட இருக்கு.
6: ஓகே ஓகே ஓகே.
7: இது மாதிரிதான் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம குட்டீஸ்ல எல்லாம் அடம்பிடிச்சு வாங்குவோம் பொருளை. அப்பா அம்மா கிட்ட காசு இருக்கா இல்லையா அதெல்லாம் தெரியாது நமக்கு. அடம்பிடிச்சு ஒரு காஸ்ட்லியான பொருள் தான், நான் எப்பவுமே என்னோட பொருள் காஸ்ட்லியா தான் இருக்கும். அந்த மாதிரி வாங்கும் பொழுது வாங்கிட்டு அப்புறம் அப்ப எனக்கு தெரியல, நாளாக தான் நமக்கும் ஒரு பொறுப்பு, திருமணம் ஆயிட்டு ஒரு பொறுப்பு, குழந்தைகள்ட்டு வரும்பொழுதுதான் நம்ம குழந்தைகள் அடம் பண்ணும் பொழுது நம்ம வாங்கி கொடுக்க எவ்வளவு சிரமப்படும் பொழுதுதான் அந்த அவங்களுடைய இதை உணர்ந்தேன் நானு.
6: ஓகே ஓகேக்கா,
7: அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தேன். நம்ம அப்பா அம்மாவும் இப்படிதான் நமக்காக கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க.
6: கண்டிப்பா கண்டிப்பா
7: அப்படின்ட்டு இது எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுக்க கூடிய விஷயம் தான் இது.
6: ஓகே ஓகே ஓகே.
7: அதனால இது கொஞ்சம் மனசுக்கு இதா இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. அவங்களுக்கு தெரியாது இல்லையா, சின்ன வயசுல அவங்களுக்கு அனுபவம் போதாது.
6: கண்டிப்பா கண்டிப்பா.
7: அதனால ஆசைப்பட்ட பொருளை அவங்க வாங்கிக்கணும்னு மட்டும்தான் என்ன இருக்கும், அவங்களுக்கு அப்பா அம்மாவுடைய கஷ்டம் தெரியாது.
6: ஓகே ஓகேக்கா.
7: இத வந்து ஒரு வயது ஒரு காலகட்டம் ஆனாதான் நமக்கே புரியும். நமக்கும் குடும்பம், குழந்தைங்க, கணவர், மனைவி, அம்மா, மாமியார், அம்பு, அப்படி அவங்க வீட்டுக்கு போய் போயிட்டு பின்னாடிதான் நமக்கே புரியும். அதனால கொஞ்சம் என்ன பண்றது, எல்லாருக்கும் ஒரு ஆசைதான், மனசுல ஆசைன்னு வந்துட்டு அதை வாங்கணும்னு ஒரு ஆசை வந்துடும்.
6: கண்டிப்பா கண்டிப்பா, இந்த மாதிரி எல்லாரும் அவங்க இது ஃபேஸ் பண்ணிருப்பாங்க.
7: நிறைய இந்த மாதிரி நான் சொல்ற விஷயங்களை நிறைய எல்லாருமே கடந்துதான் வந்திருப்பாங்க.
6: கண்டிப்பா கண்டிப்பாக்கா, ரொம்ப நன்றிக்கா கால் பண்ணி சொன்னதுக்கு.
7: நன்றிங்க குரு, உங்களுக்கும் பிரதீபாவுக்கும் வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி அருமையா போகுது.
6: நன்றி நன்றிக்கா, ரொம்ப நன்றி.
7: நன்றிங்க குரு, நன்றிங்க பிரதீபா.
6: நன்றிக்கா,
7: நன்றிங்க.
6: மேட்டூர்லேருந்து கலைச்செல்வேக்கா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க லைஃப்பில் எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி போணுச்சு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787070177 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பில் பயங்கரமாக ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை வாங்கியிருப்பீங்க, ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க, அப்படி ஆசைப்பட்டு வாங்கின ஒரு விஷயத்தையே நீங்கள் வெறுத்திருக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கால் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்திருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், நீ எழுப்புனா கூட 8 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், இப்போ இவ்வளோ சீக்கிரமா எங்க போயிட்டு இருக்க?
2: இல்லடா, வீட்டில் டீ வைக்கணும், பால் வேற தீர்ந்து போச்சு, சரிதான் பால் வாங்க போலான்னு கடைக்கு போயிட்டு இருக்கேன்.
1: மச்சான் ஒரு டவுட்டு கேட்கவா?
2: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், பசுமாடு ஏன் பால் மட்டும் தருதுன்னு தெரியுமா?
2: தெரியாது.
1: ஏன்னா அதால டீ காஃபி தர முடியாதான், அதனாலதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டாதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் பயங்கர ஆசாசையாக பொருட்கள்லாம் வாங்கியிருப்பீங்க, அப்படி ஆசையாக வாங்கின பொருளே உங்களுக்கு வெறுத்திருந்தது அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
5: 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க
2: என்னென்ன விஷயங்களா சொல்ல போறீங்க அப்படின்றத கேக்க நாங்க இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னும் கம்மியான நேரம் தான் வந்து இருக்கே. சோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லவே முடியல அப்படினு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கனா வெயிட் பண்ணாதீங்க, டக்குனு கால் பண்ணி சொல்லிடுங்க. அதான் கேக்குறதுக்கு நாங்க இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அப்புறமா சமூக வலைத்தளங்கள்ல இன்னொரு டேட்டா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல சம பேச பொருளா போயிட்டு இருக்கேன். சோ நீங்க வந்துட்டு அடிக்கடி வேலைக்கு போற பேரண்ட்ஸா இருக்கீங்க, குழந்தைகளை விட்டுட்டு அடிக்கடி தூரமா போற பேரண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இந்த விஷயத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்றத நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு யூனிவர்சிட்டி தான் அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அதாவது அப்பா அம்மா, அவங்களாம் வந்துட்டு இந்த குழந்தைங்களோட அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணல, இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட அதிகமாக பேசல, விளையாடல அப்படின்னா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மன அழுத்தம்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு சின்ன வயசில் பெற்றோர்கள்லாம் ஒன்றே ஒன்று சிம்பிளாக பண்ணால் போதுமா, அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப கேஷுவல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு முத்தம் கொடுத்து ஒரு ஹக் பண்ணிவிட்டு பயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விளையாண்டு போனாங்க அப்படின்னா குழந்தைங்களோட அந்த மன அழுத்தம் அப்படின்றது ரொம்பவே வந்து குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதீபா?
5: ரொம்ப நல்ல விஷயம் தான், நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க.
2: ஆமாம், இப்போ நிறைய பேர்லாம் வந்துட்டு வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தையே பார்க்காம ஓடிட்டு இருக்காங்க. இப்படி இந்த ஃபாஸ்ட்டான ஒரு வேர்ல்டில் ஒரு 5 நிமிஷம் நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் கிஸ்லாம் பண்ணிட்டு பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் போகிற பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டரும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதெல்லாம் தாண்டி நம்மளோட நேயர்களும் அவங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இன்றைக்கி கேட்ட கேள்விக்கே. ஸோ இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாமு மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கேன். நம்ம தாமு பிரதர் தான், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது பிரதர். இப்போது நிறையா ட்ராவல் வாக்கர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும். நாம் இன்னும் இந்த இடங்கள்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடங்கள்லாம் போயிட்டு நாம் பார்த்த அனுபவத்தை மக்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இன்னும் ஃப்யூச்சரில் எந்தெந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் பிரதர்.
7: இருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் அது அப்படியே இந்த 1 இயர் ஸ்ட்ரகிள்லேயே போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்னுடைய தாமுரக்கல் மீடியாவை ரீக்ரோத் பண்ணி டெவலப் பண்ணி கண்டிப்பாக பண்ணணும்னு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட் வீக் கூட ஜவ்வாதுமலை போயிட்டு வந்தேன். ஸோ இப்போ எடிட்டிங் போயிட்டுருக்கு. இன்ஷியலாக இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இனி ட்ரை பண்ணாது. மகாராஷ்டிரா சைடில் நிறைய பிளான் முடிச்சிருக்கேன். இந்த ஜாக் ஃபால்ஸ் மாதிரி நம்ம பெரிய பெரிய ஃபால்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த அப்கமிங் ஷெட்யூலில் ட்ரை பண்ணோம்.
6: சூப்பர் ப்ரோ, கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கூடிய சீக்கிரம் அந்தந்த இடங்களுக்கெல்லாம் போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நிறையா புது புது வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட காட்டுங்க பிரதர். நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு சில லொக்கேஷன்ஸ், அதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டது கூட இல்லை. ஸோ அந்தந்த டெசிக்னேஷன்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க பிரதர். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க ஃப்யூச்சரில் அப்படின்றத பார்க்குறதுக்காகவும் நாம் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம தாமோதரன் ப்ரோ கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருக்கேன். தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். MJ

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நான் எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை விழுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும், அதெல்லாம் தாண்டி நம்ம நேர்கள் கூடயும் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டரான தாமோதரன் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு ப்ரோ, நீங்கள் யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க. இப்போ யூடியூப்பில் மானிட்டைசேஷன்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அமௌண்ட்டு தருவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட்லாம் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்தது உங்களுக்கு?
5: அதான் சொன்னல, அந்த ஜனவரி மாதம் 2021 சப்ஸ்கிரைபர் அதிகமாகிட்டே போகிறாங்க. அப்போ தான் அந்த யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணோம், எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஆகுன்றதை காமிக்குது, எவ்வளோ ஒரு நாளைக்கு ஹவர்ஸ் ஓடுது, அந்த மந்த்து எப்படி அந்த ரெவன்யூ வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்க்குறேன். இப்போ நம்ம மந்த்தில் இப்போ இன்றைக்கி 1st இந்த 1st 13 வரைக்கும் ஓவரால் வியூஸ் ஜென்ரேட் பண்ணுற மணி வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் நம்ம 25 வந்து எடுக்க முடியும். ஸோ அதில் வந்து மினிமம் டார்கெட் இருக்குது, $100 நீங்கள் ரீச் பண்ணால் தான் வர முடியும். இந்த யூடியூப் வந்து இனிஷியல் சார்ஜின் வந்து அப்போ நான் போகும்போது 4000 வாட்ச் அவர்ஸ் 4000 இருக்கணும், சப்ஸ்கிரைப் வந்து 1000 இருக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ரீச் பண்ண டாலர் டே பை டே $15 $2 $3 அப்படின்னு போக போக ரொம்ப ரெவென்யூலாம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது.
3: கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது பிரதர். இப்போது எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு ட்ரீம் வந்து இருக்கும், என்ன அப்படின்னா இப்போது தனக்கு பிடிச்ச ஜாப்லேருந்து ரெவன்யூலாம் ஜென்ரேட் ஆகுது இல்லை, அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு 10,000 ரூபாய் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டே வந்தாலும் அந்த ஃபீல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது வெளியே, அந்தளவுக்கு தான் வந்திருக்கும். அதை தான் நம்ம தாமு பிரதரும் சொல்லியிருக்காரு. ஸோ நிறையா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் இந்த ஒரு விஷயத்தை நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன். ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து இப்போது நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, நானும் பிரதீபாவும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயங்கரமாக ஆசைப்பட்டு வாங்கிய பொருள், அதே பொருள் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அது என்ன அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நிறைய பேர் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மேட்டூர்லேருந்து கலைச்செல்வி அக்கா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா, அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, அதுக்கப்புறம் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்க அவங்க லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை பயங்கரமாக ஆசைப்பட்டு வாங்கினாங்க, அதுக்கப்புறமா அதே பொருளை எப்படி எடுத்தாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நாங்கள் உங்ககிட்ட டாடாவை பேச சொல்லிட்டு கிளம்புறோம். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாமா பிரதீபா?
6: கண்டிப்பாண்ணா, பாய் பாய்.
3: ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக போகிற போக்கில் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்
6: நாளைக்கு பார்க்கலாம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: பொதுவாக சினிமா துறையில் பிரபல குடும்ப பின்னணியில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்போது அந்த புகழுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், இந்த சமூகத்துக்கு என்ன நம்ம நல்லது பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம், இது எல்லாமே வந்து அதுக்கு பின்னாடி இருக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்போது அந்த நேரத்தில் சொந்த பிராண்டை வந்து ப்ரீமியம் லெவலில் கொண்டு வரது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி பாலிவுட் திரையுலகத்தில் ஒரு ஸ்டார் குடும்பத்திலிருந்து ஒரு பெண் ஒரு பிஸ்னஸை வந்து தொடங்க ஆரம்பித்து அவங்களுடைய சொந்த உழைப்பால் ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் உணவுத்துறையில வந்து தன்னோட சுய முத்திரைய பதிச்சிருக்கக்கூடிய ஒரு இளம் தொழில் முனைவோரை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து பேச போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் இருக்கேன். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த சாதனை பெண் பத்தி பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்பிதா கான் சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலிவுட்ல சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய சல்மான் கான் அவங்களுடைய தங்கை தான் இவங்க. சோ இவங்க லண்டன்ல இருக்கக்கூடிய ஃபேஷன் கல்லூரியில வந்து ஃபேஷன் டெக்னாலஜி அதுக்கப்புறம் ஃபேஷன் மார்க்கெட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபேஷன் துறையில ஆர்வம் அவங்களுக்கு இருந்திருந்தாலும் விருந்தோம்பல் மற்றும் ஆடம்பர உணவக துறையில வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தனித்துவமான முத்திரையை பதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த லட்சியத்தோட வணிக பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. பிசினஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸா தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் சகோதரியா இருக்கும்போது இவங்க ஒரு பிசினஸ் தொடங்குறாங்க அப்படின்னும் போது குடும்ப பின்னணியால அவங்க தொடங்கிட்டாங்க அப்படின்ற விமர்சனங்கள் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் எதுவுமே சாதிக்க கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மும்பை மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரத்துல ஒரு ஆடம்பர கேஃபே அப்படி இல்லைன்னா உணவங்கள் நடத்தி அதுல வாடிக்கையாளர்களை வந்து உலகத்தரம் வாய்ந்த அனுபவத்தை கொடுக்கறது அப்படின்றது பெரும் சவாலா தான் அந்த இடத்துல இருக்க ஆரம்பிக்கும். மும்பை அப்படின் போது கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்துல அந்த இடத்துல உணவங்களுடைய விலை மற்றும் பிரீமியம் தரத்துக்கு நம்ம வந்து சோசியல் மீடியாக்கள்ல வரக்கூடிய பல்வேறு சர்ச்சைகளையும் ட்ரோல்களையும் எல்லாத்தையும் கடந்துதான் நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான இடத்துலயுமே அவங்க கடந்து இந்திய உணவு சந்தையில ஒரு மாபெரும் பிரீமியம் லக்ஸரி டைனிங் பிரிவில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு அசைக்க முடியாத பிராண்டை அவங்களுடைய மதிப்பை பிராண்டினுடைய மதிப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அர்பிதா கான் அவங்களுடைய உணவகத்தில்

உங்களுடைய ஹோட்டலில் வந்து ஒரு விலை உயர்ந்த டிஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த டிஷ்ஷினுடைய விலை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. 8,500 ரூபாய், அது வந்து ப்ரீமியம் பாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அந்த பாஸ்தா வந்து உலகத்தரத்தில் வந்து ரொம்ப எல்லாராலையும் பேசப்படுறதுக்கான காரணமாக மாறி இருக்கு. இன்ஸ்டாகிராமாக இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு டிஷ்ஷை கொடுப்பாங்களா அப்படின்னு பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி எல்லாமே ஒரு பொண்ணால் யோசிக்க முடியுமா அப்படின்னுமே பெண்கள் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது உங்களை சுற்றி எவ்வளோ விமர்சனங்கள் சமூகத்திலிருந்து கேள்விகள் வந்தாலும் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையில உங்களால டாப் குவாலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை தைரியமா பண்ண ஆரம்பிங்க. அது மூலமா உங்களால இந்த உலகத்துல சாதிக்க முடியும் அப்படின்றத நானுமே வந்து உங்க எல்லாருக்காகவும் சொல்லிக்கிறேன். அதுதான் வந்து அப்ரிதா கான் அவங்க வந்து பண்ணி புது யோசனையால புதிய ஒரு சாதனையும் படைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு போது கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களால முடியாது அப்படின்லாம் கிடையாது, கண்டிப்பா முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இப்போ நிகழ்ச்சியில அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் கொண்டு வந்திருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: சிறகை விரித்து பறக்கும் பறவைக்கு தான் தெரியும் இந்த வானத்தின் எல்லை எவ்வளவு பெரியதென்று. நாள் முழுக்க குடும்பத்துக்காகவும் வேலைக்காகவும் ஓடி ஓடி உழைச்சி களைப்பா இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய ஆற்றலும் சிந்தனையும் ரொம்பவே பார்த்து உங்களால முடியாதது எதுவுமே இல்லை, இந்த சமயங்கள்ல இந்த நேரத்துல உங்களோட அந்த சோகத்தையும் அந்த சோர்வையும் தூக்கி போட்டு நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த கேள்வியை வந்து நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க, இதை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்குதா உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். சோ அத பத்தி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பேசலாம். கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமாரே. பெண்கள் எல்லாரும் உங்க வாழ்க்கையில மத்தவங்களோட தலையீடே இல்லாம இது என்னோட வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில என்னோட விருப்பம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க முழு சுதந்திரத்தோட எடுத்த ஒரு தைரியமான முடிவு எது அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. சோ இதை பத்தி நாம நிகழ்ச்சியில பேசலாம். இதை பத்தி நீங்களும் பெண்கள், நீங்க உங்களுக்காக தான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன். பொதுவாகவே வந்து நம்ம சமூகத்தில் நம்ம பெண்கள் இருக்காங்க அப்படின் போது சின்ன வயசுலேருந்தே பெற்றோர்கள் வந்து முடிவெடுக்க ஆரம்பிப்பாங்க பெண்களுடைய வாழ்க்கையில். அப்புறம் கணவர், அதுக்கப்புறம் குழந்தைங்க, அவங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை குழந்தைங்களோட முடிவுக்காகவே வந்து தன்னோட முடிவுகள் எல்லாத்தையும் மாற்றிக்கக்கூடியவங்களாக வந்து பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எல்லா கட்டத்திலையும் இருக்க ஆரம்பிக்கும். என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன் என்ன புடவை கட்டணும் அப்படின்ற வரைக்குமே வந்து அடுத்தவங்க சம்மதத்துக்காக தான் பெண்கள் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது பல பெண்களுக்கு அமைஞ்சிடுது. ஆனால் ஒவ்வொரு பெண்ணுக்குமே அவங்களுடைய வாழ்க்கை மேல முழு உரிமையும் அவங்களுடைய சிந்தனையும் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்றது என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வந்து நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இது என்னோட வாழ்க்கை, இதுல என்னோட முடிவுகள் தான் இறுதியானது, நான் ஒரு பெண் நிமிர்ந்து சுயமா எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து என்னோட வாழ்க்கையை மாத்தும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கா? ஒருவேளை நீங்க இந்த முடிவுகள்லாம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு அது வேலைக்கான ஒரு முடிவா இருக்கலாம், இல்ல மேல் படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு முடிவா இருக்கலாம், இல்ல குடும்பத்துக்காக ஒரு சீரியஸான முடிவா இருக்கலாம், இந்த மாதிரி முடிவுகளை எடுத்துட்டு இந்த முடிவு வந்து என்னோட வாழ்க்கைக்காக நான் சொந்தமா சிந்திச்சு எடுத்த முடிவு, இது என் வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்லி நான் செஞ்சது கிடையாது, என்னோட முழு மனசால எடுத்த முடிவு அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது நீங்க எடுத்த முடிவு ஒரு முக்கியமான முடிவு இருக்கு அப்படின்னா அதை பத்தி பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற தயக்கம் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுயமா முடிவெடுக்கிறது அப்படின்றது ரொம்ப தைரியமா எடுத்த ஒரு முடிவு. அந்த முடிவு உங்களுடைய வாழ்க்கைய எப்படி மாத்துச்சு, அது மூலியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேர்களை, தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னமாச்சான்,

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டாதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். பெண்களுக்கு யோகாசனங்கள் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியம், பெண்கள் என்னென்ன யோகாசனங்கள் பண்ணால் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, அவங்களுடைய உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஹார்வர்ட் மருத்துவ பள்ளி வந்து ஒரு ஆய்வு வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. தினமும் 10 நிமிஷம் இந்த பட்டாம்பூச்சி ஆசனம் செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து இடுப்பு பகுதிகளில் ரத்த பாடல் வந்துட்டு இருக்கு நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: நம்ம சின்ன வயசுலலாம் அம்மா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அப்பா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்போது அந்த நேரத்தில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்ருப்போம், யதார்த்தமாக வந்து இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே பிஸ்னஸாக இருக்குது அப்படின்போது அந்த நேரத்தில் நமக்கு ஃப்யூச்சரில் இது ஹோப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி சின்ன வயசில் கை கொடுத்த ஒன்று இப்போது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வழிவகுது அப்படின்போது அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கை மாறி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சி நாம வந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து மேக்கோர் ஆர்டிஸ்ட் சொல்றதா, இல்ல ஆரி ஒர்க்கர்னு சொல்லட்டுமா, இல்ல பார்லர் வச்சிருக்காங்க சோ அப்படின்னு சொல்லட்டுமா, எக்கச்சக்கமான பரிமாணங்கள் வந்து நம்ம சேலம்ல இருக்காங்க. சோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம வந்து பேச போறோம். அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம்
5: அக்கா, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க அக்கா.
6: என்னோட நேம் வினிகா, நான் இங்க சேலம் குகை ஏரியால இருந்து வரேன்.
5: இன்னைக்கு நம்ம கூட கனமா பகுதியில யார் பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினிகாக்கா தான் நம்ம கூட பேசுறதுக்காக இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். வினிகாக்கா, இப்போ நீங்க எத்தனை வருஷமா வந்து இந்த பியூட்டி பார்லர்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்கக்கா?
6: ஆக்சுவலாக அம்மாவோட பார்லரை நான் டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ அம்மா வந்து ஒரு 25 இயர்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 15 வயசுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன்றதை என்னால் சொல்ல முடியும்.
5: கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து இந்த பியூட்டி பார்லரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வினிகா கிட்ட தான் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் அம்மாவோட பிஸ்னஸ் நான் எடுத்து அடுத்தடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணமாக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா, இப்போ நீங்கள் வந்து பியூட்டி பார்லர் கிட்டத்தட்ட 20 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது, ஒரு பெண்ணாக இருந்து 20 வருஷமாக நீங்கள் இதை கடந்து வந்திருக்கீங்க, எவ்வளோ அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அந்த அனுபவங்கள் என்னக்கா?
6: ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தங்களும் அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லி யாரையும் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரை பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்மளுக்கு கற்றுக்கும் போது அதை நம்ம மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் கிளையண்ட்டுக்கு நம்ம பண்ணும்போது நம்ம அதை வந்து அந்த தப்பை பண்ணாமலோ இல்லை வந்து அந்த லேர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சோ நம்ம என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும்.
5: அக்கா, பியூட்டி பார்லர் அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் எதக்கா சூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை கற்றுக்கிட்டீங்கக்கா?
6: ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது வந்து மேந்தி தான். அதுக்கப்புறமேட்டா அம்மா வந்து பார்லரில் வந்து தனியாக கஷ்டப்படுறாங்களே, நிறைய கிளையண்ட் உள்ள வந்துருவாங்க, ஸோ அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி மெது மெதுவாக ஒவ்வொரு சர்வீஸாக அம்மா கிட்ட கற்றுக்கிட்டு ஒவ்வொரு சர்வீஸும் நானும் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சைமல்டேனியஸாக பார்லர் ஒர்க் கற்றுக்கிட்டேன். ஸோ காலேஜ் முடிக்கிற டைமில் அம்மாவுக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, நாம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் வேலையை பார்த்தா அம்மா கொஞ்சம் என்ன சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லி அடுத்து அதுக்குள்ளே போனேன். அப்புறம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ண நின்னேன்.
5: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. ஆரம்பத்தில் வந்து ஒரு மெகந்தி ஆர்டிஸ்ட்டாக ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து பியூட்டி பார்லர் அம்மா என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பியூட்டிஷியன், மெகந்தி ஆர்டிஸ்ட், நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்களாம் வந்து அக்கா மாறி இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் பயணம் அப்படின்னும் போது எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அக்கா கிட்ட இருக்கும். அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினி காக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ பியூட்டிஷியனா, மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமேட்டு வந்து மெகந்தி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு பல பரிமாணங்கள்ல நம்ம சேலம் குகை பகுதிகளில் வந்து ஃபெமிலியரா இருக்கக்கூடியவங்க தான் அக்கா. அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாம அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். வினி காக்கா, இப்போ நீங்க வந்து பியூட்டிஷியனாவும் இருக்கீங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாவும் இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து மெகந்தி ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னு போது, இதெல்லாமே வந்து நீங்க எப்போ வந்து கத்துக்க ஆரம்பிச்சீங்க? அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதான் பண்ண ஆரம்பிச்சீங்களா, இல்ல அம்மா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த பிசினஸ் நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களை நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்களாக்கா? எப்படிக்கா அந்த ஐடியா உங்களுக்கு வந்தது?
5: ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு மெஹந்தின்றது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, எங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா மருதாணி போட்டுவிட மருதாணி போட்டுவிடன்ட்டு எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி சின்ன வயசுல கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவாங்க. இன்னமும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பேரு. சோ அப்ப நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் போய் எங்க அம்மா வந்து எனக்கு மருதாணி போட்டுவிடன்னு கேட்டா, எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் ஒரு மருதாணி கோன் எடுத்து போட்டு தூக்கி போட்டு, இந்தா உனக்கு தேவைன்னா நீ போய் போட்டுக்கோ, என்ன போட்டுடுன்னு சொல்லாதன்னு சொன்னாங்க. சோ ஒரு வெறியில, நீங்க போட்டுவிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் வந்து இப்ப இருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமோ இல்ல வந்து ஒரு பின்ட்ரெஸ்டோ எதுலயும் வந்து மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எதையாவது ஒண்ணு வச்சு நம்ம போட வேண்டியதுதான். சோ அப்ப நான் என்ன பண்ணேன், நானா வந்து ஒரு டிசைனை வந்து கையில போட்டு எங்க அம்மாட்ட காமிச்சேன். எங்க அம்மா உடனே, சரி பரவாயில்ல பொண்ணு நல்லாதான் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க நினைச்சதுனால நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 50 ருபீஸ்க்கு ஒரு மெஹந்தி புக் வாங்கி கொடுத்தாங்க. இந்த புக்ல இருக்கிற டிசைனை பார்த்து போடுன்னு சொன்னாங்க. சோ அதுக்கப்புறமேட்டா ஏர்ன் பண்ண காசு போட்டு புக்ஸ் வாங்கினேன், திரும்ப ஏர்ன் பண்ண திரும்ப புக்ஸ் வாங்கினேன். இப்படியே வந்து என்ன நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு செல்ஃப் தாட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் தான். நான் எந்த ஆர்டிஸ்ட் கிட்டையும் போய் கத்துக்கலாம் இல்லை, நானா ஓனா போட பை மிஸ்டேக்ஸ் நம்ம ஒரு சிலது தப்பு பண்ணி தான் கத்துக்குவோம். சோ அப்போ நான் போடுவோம், எனக்கே நான் போட்டுக்கும் போது நிறைய டைம் வந்து தப்பு பண்ணி தான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு ஜேர்னியாவே வந்து மாறிடுச்சு.
4: ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இருந்தது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை நான் வந்து அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த புக்கு தான் என்ன இப்போ ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அந்த புக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து தப்பு பண்ணி ஒரு விஷயம் கத்துக்கிறேன், அந்த விஷயத்த கத்துக்கிட்டு எல்லாருக்கும் போட்டு கொடுக்கும்போது அதுலேருந்து எனக்கு அமௌண்ட் வர ஆரம்பிச்சது. அந்த அமௌண்ட்டை நான் பெருக்க ஆரம்பிக்கணும், பெருக்கி நான் வந்து இன்னும் புக்ஸ்லாம் வாங்க ஆரம்பித்தேன். நிறைய மெகந்தி வந்து டிசைன்லாம் நான் வந்து உருவாக்கி அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பிஸ்னஸாகவே மாற்றிட்டேன். அந்த ஜேர்னி என்னை இப்போ விடலை, அதுதான் வந்து என்னோட வாழ்க்கையாகவே மாறிடுச்சு அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கும். இப்போ ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது அந்த வேலையில் இந்த பார்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், இல்லை காலேஜில் நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிப்போம், நிறைய மார்க்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒன்று அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் அது மூலிமா நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இன்றைக்கி நம்ம கூட வினி காக்கா பேசியிருக்காங்க. ரொம்பவே நன்றிக்கா அவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேர்களை, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதே மாதிரி பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அதில் ஃபோக்கஸ்டாக இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்களுமே உங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றத நிகழ்ச்சியின் இறுதியாக சொல்லிட்டு நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நேர்களை நன்றி, டாட்டா, பாய் பாய். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களை.
6: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
1: கரப்பாம்பூச்சி ஒன்று உள்ளே வந்துருச்சு. அப்போ அந்த பூச்சி வந்து எறும்பை பார்த்து கேட்டுச்சு, எல்லாருமே ஒட்டுக்காக தானே இருப்பாங்க உங்கள் கூட்டத்தில், நீ மட்டும் ஏன் தனியாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு எறும்பு சொன்னிச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு தேவையானதை நானே பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ கரப்பாம்பூச்சி வந்து சில விஷயங்களை சொன்னிச்சு. இங்கே பாரு, தனியாக இருக்கிறது பலம் மட்டும் கிடையாது, ரொம்ப பெரிய பலவீனம். நம்ம எப்பயுமே ஒட்டுக்காக இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளோட பலம் இரு மடங்காக அதிகரிக்கும், இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த எறும்பு வந்து, நீ எதை வச்சு அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கரப்பாம்பூச்சி சொன்னிச்சு, இப்போது ஏதாச்சும் ஒரு ஆபத்து நமக்கு வருது அப்படின்னா நம்மளால் ஒரு ஆளால் என்ன பண்ண முடியும் நீ சொல்லு, அதுவே நம்ம வந்து ஒரு கூட்டமாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதை சமாளிச்சிடலாம், இப்போ புரியுதா உனக்கு அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ தான் எறும்பு வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் இனிமேல் நானுமே என் கூட்டத்தோட ஒன்றா எல்லாருக்குமே உதவியாக இருக்கேன், நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம், ஒற்றுமையாக இருந்தால் தான் நமக்கு அதிகபட்சமான பலம் இருக்கும், ஒற்றுமை தான் நமக்கு பலம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க பேரு?
2: வேதாஞ்சலி.
1: வேதாஞ்சலி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஏரோ பப்ளிக்.
1: சூப்பர். உங்களுக்கு ஸ்கூல்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
2: 5 நம்பர் இருக்காங்க.
1: 5 பேர். சரி, யார் யாரெல்லாம் அது?
2: கேசியன்னி, பிரேஷா, தியாஸ்ரீ, ருத்விகா, ஹரியாவினா.
1: ஓகே ஓகே. சரி, நீங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் உங்களோட சேர்ந்து 6 பேர். நீங்கள் வந்து இன்டர்வல்ல கேன்டீன் போகிறது, இந்த வெளியில் காரிடர்லலாம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறது, இதெல்லாம் நடக்குமா?
2: கேன்டீன் போக மாட்டோம், வெளியே ரெஸ்ட் ரூமில் விளையாடுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு.
1: வாவ், பாதி நேரம் நம்ம வந்து ஊர் சுற்றினாலும் மீதி நேரம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கீங்க, இப்படிதான் இருக்கணும். வெரி குட். அண்ட் அதே நேரத்தில் தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வேதாஞ்சலி கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாயிருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறார். எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட வேதாஞ்சலி தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம வேதாஞ்சலி கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் குழந்தைகளுக்கு அதை எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இந்த பேக்கெட் ஐட்டம்லாம் பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அப்படியே அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் குழந்தைங்க அதை எங்கேயாச்சும் வெளியில் போனோம் அப்படின்னாலும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு அப்படின்னு ராவடி பண்ணுவாங்க. ஸோ அவங்க ராவடி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். இதனால் அவங்களோட இந்த உணவு பழக்கமே மாறுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் மேம்?
2: வெளியே வாங்கி தரோம், வீட்டில் வெஜிடபிள்ஸை வாங்கி சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். எந்த வெஜிடபிளையுமே பேரண்ட்ஸை வந்து மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு கொடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அவங்களும் பண்ணுவாங்க. உங்களை பார்த்தா அவங்க வளர்றாங்க. ஸோ அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி கிடையாது. ஸோ எல்லா வெஜிடபிளும் சாப்பிட்ணும், எல்லா ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்ற மாதிரி மாற்றுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த சின்ன வயசுலேயே வந்து எப்படி சொல்கிறது, குக்கிங்கில் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க என்ன அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சாப்பாடில். ஸோ அதனால் அப்படி மாற்றிக்கலாம். கிட்ஸ் வந்து இனிஷியலி நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுறதா அவங்க பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் இது பண்ணிக்கணும்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். எந்த ஒரு விஷயம், அதாவது புது விஷயத்தை அவங்கக்கிட்ட நம்ம கொண்டு போகணுன்னாலும் முதல்ல நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க அதை ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்களுமே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இந்த விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு இந்த ஜீரண கோளாறு அதாவது சரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழம் டெய்லியுமே ஒன்று சாப்பிட்லாம். ஸோ சரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உணவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் டைம் ஈவினிங் டைம்லலாம் நம்ம குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கலாம். அப்படி இல்லையா ஸ்கூலுக்கே நம்ம ஸ்நாக்ஸாக பனானாவை கூட கொடுத்து விடலாம். ஸோ பனானாவில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து பனானாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது வந்து சரிமான கோளாறை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் வாழைப்பழம். அதனால் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் டெய்லியுமே ஒன்று கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் கருத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு மெசேஜ் மூலமாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னமாச்சான்,

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டி.
6: சூப்பரான பாட்டு தான் கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம வேதாஞ்சலி கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ நம்ம தித்திகா கூட பேசிடலாமா? தித்திகா, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த டீச்சர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? யார் ஃபேவரட்?
7: இங்கிலீஷ் டீச்சர், தமிழ் டீச்சர்.
6: அப்படியா? ஏன்?
7: இங்கிலீஷ் வந்து நல்லா சொல்லி தருவாங்க, அதே மாதிரி அவங்க ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க.
6: ஓகே, இங்கிலீஷ் மிஸ் வந்து ஸ்வீட்டா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, தமிழ் மிஸ்?
7: தமிழ் அம்மாவும் எங்கள்கிட்ட நல்லா இதாக பேசுவாங்க.
6: சூப்பர். அப்போ கண்டிப்பாக எனக்காக தமிழில் நீங்கள் ஏதாச்சும் சொல்லி ஆகணும். என்ன சொல்கிறீங்க? போயம், திருக்குறள், இந்த மாதிரி?
7: திருக்குறள் சார்.
6: திருக்குறள், சரி சொல்லுங்க.
7: நன்றி மறப்பது நன்னன்று, நன்றது நன்றி மறப்பது நன்று, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபதவன் உதற்றே உலகு.
6: வெரி குட், ரொம்ப அழகாக திருக்குறள் சொன்னீங்க. சரி, நீங்கள் தனியாக கிளாஸ்லாம் போகிறீங்களா? ம், எந்த கிளாஸ் போகிறீங்க?
7: ஹிந்தி, இங்கிலீஷ், அப்புறம் ஸ்விம்மிங். ஹிந்தி, இங்கிலீஷ், ஸ்விம்மிங்.
6: வாவ், சூப்பர். சரி, யோகா கிளாஸும் போகிறீங்களா?
7: போவோம், சேர்ந்துட்டேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து போகிறோம்.
6: சூப்பர் சூப்பர். சரி, எந்த யோகா கிளாஸ் போகிறீங்க?
7: சிவகுரு யோகா.
6: வாவ், சரி. நீங்கள் என்னென்னலாம் கற்றுட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் யோகாவில்?
7: நிறைய ஆசனாஸ் கற்றுக்கேன்.
6: சூப்பர், ஆசனாஸ்லாம் கற்றுட்ருக்கீங்க. சரி, ஓகே. எனக்காக ஒரு ரெண்டு மூணு ஆசனா நேம்லாம் சொல்கிறீங்களா?
7: சக்கராசனா, நின்று பாதாசனா, உசட்டாசனா, சர்வாங்காசனா, பூர்ணதண்டாசனா.
6: வேற லெவல். கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஆசனா அப்படின்னு எது சொல்லுவீங்க?
7: பூர்ணதண்டாசனா, சக்கராசனா. ஆனால் அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது.
6: ஓகே, ஆனால் நீங்கள் நேம் சொல்கிறது பார்த்தாலே லைட்டாக கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டக்குன்னு ஈஸியாக அது போடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர், வெரி குட். அண்ட் அதே நேரத்தில் யோகா பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
7: நம்ம பெயின்லாம் நல்லா ரிலீஃப் ஆகும், அதே மாதிரி நம்மளுக்கு மைண்ட்லாம் ரிலாக்ஸ் ஆகும்.
6: வெரி குட், ரொம்ப

அழகாக கரெக்டாக சொன்னீங்க. ஸோ யோகா பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட் நமக்கு வந்து கிடைக்குது. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வேதாஞ்சலி கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணி சொல்லக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போது பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: வானொலியில்
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட வேதாஞ்சலி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததாக இன்னும் சில விஷயங்களை நம்ம வேதாஞ்சலி கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ட் சப்பாத்திக்கே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு தான் சொல்ல போகிறேன். சப்பாத்தி மட்டும் இல்லை, பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த ஒரு டிஷ்ஷை வந்து பேர் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு டிஷ்ஷு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆலூ சப்ஜி தான். சொல்லவே வேணாம், உருளைக்கிழங்கு வச்சு எந்த டிஷ்ஷு பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆலூ சப்ஜி எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு 4, வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக பெரிய வெங்காயம் 2, பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். தக்காளி 2, அதையுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி 1/2 கப். இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ இந்த ஒரு ஆலு சப்ஜி எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடணும். அது கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது மூணுமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அண்ட் அது கூடவே இந்த மசாலா ஐட்டம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுருணும். இப்போ அதிலிருந்து ஒரு நல்ல அரோமா வரும்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை அது கூட உதிர்த்து விட்டு சேர்த்து 5-7 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடணும். இப்போ நல்லா கெட்டியாக ஒரு மசாலா மாதிரி வந்திருக்கும். அது கூட 1/2 கப்பிலிருந்து ஊறுக்க பொறிக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ தண்ணி நல்லா கெட்டியாக ஆரம்பித்ததும் அதில் தேவையான அளவு உப்பு சரி பார்த்துட்டு மிளகுத்தூளியும் போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையும் போட்டு இறக்கணும்னா சூப்பரான இந்த ஆலு சப்ஜி ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பூரி மசால் ட்ரை பண்ணுறதுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு ஆலு சப்ஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பூரிக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அண்டு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787-7107-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை ஒரு மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: மற்றவங்கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு ஏதாவது ஒரு இதை வந்து ரோல் பிளே செய்ய சொல்லலாம், ட்ராமா மாதிரி நடிக்க சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை மேக்ஸிமம் காம்படிஷன்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணனாவே ஒரு குரூப் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டான்ஸு, ட்ராமா, டிபேட்டு அது மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் கொடுத்து நம்ம பிள்ளைகளை டீம் ஒர்க்கில் ஒரு விவாதங்கள், விவாதம் தான் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். விவாதம் போது இவன் இந்த பாயிண்ட் கரெக்ட், அந்த பாயிண்ட் கரெக்ட், இந்த பாயிண்ட் கரெக்ட்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இதெல்லாம் கரெக்டு, இதுக்கு எதனால் இது கரெக்ட் அப்படிங்கிறத அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி. அப்போ என்னன்னா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் அப்போ விட்டு கொடுத்தல் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலியிலும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம இன்டைரக்டாக நம்ம ஏற்படுத்தலாம்.
3: கண்டிப்பாக மேம், இந்த சின்ன சின்ன முயற்சி மூலயமா கண்டிப்பாக குழந்தைங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வேதாஞ்சலி கூட பேசிடலாமா? வேதாஞ்சலி, உங்களுக்கு கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க, அதே மாதிரி யோகா கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்கெல்லாம் யார் யார் சொல்லுங்கள். சூப்பர், இங்கேயுமே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. சரி, நீங்கள் யோகாசனம் நேமெல்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. யார் உங்களுக்கு இந்த யோகாசனம் அதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க?
5: யோகா மாஸ்டர்.
3: ஓகே, யோகா மாஸ்டர் நேமு
5: முரளி.
3: வெரி குட். இப்போ மாஸ்டருக்கு நீங்கள் சோனா எஃப்எம் மூலமா ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
5: அவர் வந்து நல்லா சொல்லித்தராரு, அதே மாதிரி பாசமாக இருக்காங்க.
3: ஸோ தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? சூப்பர், ஓகே, மாஸ்டருக்கு வந்து தேங்க்யூ சொல்லிட்டீங்க. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
5: தேங்க்யூ,
3: ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. பாய் பாய் மக்களே.
6: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல நான் சூப்பரா இருக்கேங்க. உலகத்துல வியப்பூட்டக்கூடிய மலைகளையும் அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் வரலாற்று சிறப்புகளையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட டாஸ்மேனியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அன்னே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண் தாங்க. சாகசம், இயற்கை, உலக பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி பல சிறப்புகளை தன்கிட்ட வச்சிருக்கிறது தாங்க இந்த அன்னே மலை. இந்த மலை இயற்கை ஆர்வலர்களோட கனவு இடமாக கூட இருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து 1423 மீட்டர், அதாவது சுமார் 4669 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அன்னே மலை தென்மேற்கு டாஸ்மேனியாவோட மிக உயரமான மலை அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது உலகத்தோட புகழ்பெற்ற சவுத் வெஸ்ட் நேஷனல் பார்க் மற்றும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்குங்க. இயற்கை தன்னோட அழகை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய இடங்களில் இதுவுமே ஒன்று. இந்த மலையோட அமைப்பு ரொம்பவுமே தனித்துவமானது. பெரும்பாலும் டோலரைட் பாறைகளால் உருவான இந்த மலை சில பகுதிகளில் டோலமைட் பாறைகளையும் கொண்டதாக இருக்குங்க. அந்த பாறைகளுக்குள்ள உருவாகி இருக்கக்கூடிய மிகப்பெரிய குகை அமைப்புகளில் அண்ணா ஆ கனந்தா அப்படின்ற குகை ஆஸ்திரேலியாவோட மிகவும் ஆழமான குகைகளில் ஒன்றா இருக்குங்க. இந்த குகையை ஆராயறது ரொம்பவுமே ஆபத்தானது அப்படின்றதுனால அனுபவம் மிக்க ஆய்வாளர்களுக்கும் கூட இது ஒரு பெரிய சவாலாக இருக்கு. அன்னே மலையோட வடகிழக்கு பகுதியில் கோண்ட்வானா காலத்தை சேர்ந்த பண்டைய தாவர இனங்கள் இன்னமுமே பாதுகாக்கப்பட்டிருக்குங்க. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக உயிர் வாழ்ந்து வரக்கூடிய இந்த அரிய தாவரங்கள் பூமியோட பரிணாம வளர்ச்சியை புரிஞ்சிக்க விஞ்ஞானிகளுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கு. இந்த மலையோட வரலாறு சுவாரஸ்யமானது. 1835வது வருஷம் ஆய்வாளர் ஜார்ஜ் பிராங்க்லின்ட் அப்படின்றவர் தன்னோட மனைவி ஜார்ஜினா ஆன் அப்படின்றவங்களோட நினைவாக இந்த மலைக்கு மவுண்ட் அன்னே அப்படின்ற பெயரை வச்சாராம். அதுக்கப்புறம் 1929வது வருஷம் செப்டம்பர் 25ஆம் தேதி வால்டர் குருகால் மற்றும் ஜெஃப் சாப்மேன் அப்படின்றவங்க இந்த மலையோட உச்சியை முதல் முறையாக வெற்றிகரமாக ஏறினாங்க. இன்னைக்கு அன்னே மலை அனுபவமிக்க நடைப்பயணிகளுக்கான முக்கியமான சாகச பாதையாக இருக்குங்க. குறிப்பாக மவுண்ட் அன்னே சர்க்கியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 நாள் மலையேற்ற பயணம் உலகம் முழுசுலேருந்தும் சாகச விரும்பிகளை ஈர்த்து வருது. உயரமான பாறைகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், அமைதியான ஏரிகள் மற்றும் விரிந்த காடுகள் இணைந்து இந்த பயணத்தை மறக்க முடியாத அனுபவமாக மாற்றுதுங்க. இயற்கை நமக்கு அழக மட்டும் இல்லை, பொறுமை, துணிச்சல் மற்றும் பாதுகாப்போட அவசியத்தையுமே கற்றுக் கொடுக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9596 3288 சிகரம் சிட்டி எஸ்டிஎல் மில் ஆத்தூர் சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகுது. மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேர். அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலிருந்து, கஞ்சமலை பகுதியிலிருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலிருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அளவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய வாழவந்தி சேட்டுக்காடு பகுதிக்கு நான் கடைசியாக போயிருந்தேங்க. அப்போ ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேன். அவர்கிட்ட அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய வசதிகள் பற்றியும் கிளைமேட் சேஞ்சஸ் மற்றும் விலைவாசி உயர்வு விவசாயத்தை பற்றியுமே சில விஷயங்களை கேட்டிருந்தேங்க. அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்.
5: வணக்கம், சொல்லுங்கள்.
4: உங்கள் பேர்?
5: மகேந்திரன்.
4: மகேந்திரன், எந்த ஊர்?
5: நெற்காடு வாழவந்தி சேட்டுக்காடு.

0: காடு வாழ வந்தியில்
1: சேட்டுக்காடு.
0: எத்தனை வருஷமா அங்கே இருக்கீங்க?
1: நான் 50 வருஷமா இருக்கோம்.
0: 50 வருஷம். இப்போ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கிளைமேட் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை,
1: இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. ஃபர்ஸ்ட்லாம் மழை நல்லா வரும், இப்போலாம் மழை வரதில்லை ஒழுங்கா. இப்போ மழை தான் வரல, விவசாயம் பண்ண முடியல. அவ்வளோதான்.
0: ஃபர்ஸ்ட் இருந்த விலைவாசிக்கு இப்போ இருக்கிற விலைவாசிக்கு
1: இப்போ விலைவாசி அதிகமாக இருக்கு. எது எடுத்தாலும் விலைவாசி அதிகம்
0: தான். இங்கே என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க உங்கள் கிராமத்தில்?
1: இங்கே சாமை, நெல், அவ்வளோதான். சோளம் அந்த மாதிரி பண்ணுவாங்க.
0: சோளம். ஓகே. இங்கே மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க?
1: இங்கெல்லாம் எந்த வேலை செய்யறதுல எஸ்டேட் மட்டும் தான் வேலைக்கு போகிறாங்க. எங்கே வேலைக்கு
0: போகிறாங்க? எந்த வேலைக்கு? இங்கே வந்துட்டு சாலை வசதி இருக்குங்களா?
1: ஆ, இருக்கு இருக்கு, சாலை வசதி இருக்கு.
0: பேருந்து வசதி?
1: பேருந்து வசதி இருக்கு.
0: பேருந்து என்னென்ன டைமில் வரும்?
1: ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வரும்.
0: ஒரு நேரத்துக்கு ஒரு டைம் வரும். சேட்டுக்காடுக்கே வரும்.
1: அதான் வாழந்தி எக்கட்லேருந்து வாழந்து வரும். சேலத்துலேருந்து எக்கட்லேருந்து எக்கட்லேருந்து வாழந்து இருக்கிறோம்.
0: இங்கே வந்துட்டு திருவிழாவெல்லாம் நடக்குமா?
1: நடக்கும்.
0: என்ன கோயில் இருக்கு?
1: மாரியம்மன் கோயில் இருக்கு.
0: மாரியம்மன் வருஷத்தில் எத்தனை டைம் திருவிழா போடுறீங்க?
1: வருஷம் டைம் தான் போடுவாங்க.
0: என்ன மாதத்தில்?
1: சித்திரை வைகாசியில் போடுவாங்க.
0: சித்திரை வைகாசி. ஓகே, சரி ஓகே. இங்கே வனவிலங்கு பிரச்சனை ஏதாவது இருக்குங்களா?
1: இருக்குது.
0: என்ன பிரச்சனை?
1: காட்டேருமா.
0: அதனால என்னென்ன பிரச்சனை வந்துருக்கு?
1: இங்கே சோழ பயிர் வந்துட்டு போயிருது. எல்லாம் விவசாயம் எல்லாம் அழிச்சிருது. காட்டில் எதுவுமே வைக்க முடியல.
0: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: நான் டிகிரி முடிச்சிருக்கேன். ஒர்க்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான்
0: போயிருக்கேன். ஏற்காட்டிலேயே?
1: ஏற்காட்டில்.
0: ஏற்காட்டில் வந்துட்டு எந்தெந்த சமயத்துலலாம் வந்து கூட்டம் அதிகமாக வருது?
1: சாட்டர்டே சண்டே தான்.
0: இங்கே சுற்றுலாத்தலம் அப்படின்னா என்னென்ன சுற்றுலாத்தலங்கள்?
1: ஏற்காடு பக்கடா போயின்ட்டு, லேடி சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, சேர்வராயன் கோயில் நிறைய இருக்கு.
0: சேர்வராயன் கோயில் பற்றி ஒவ்வொருத்தரும் சில வரலாறு சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன?
1: சேரன் கோயிலில் குகை இருக்கு, பழைய காலத்து கோயில் அது, ஃபேமஸான கோயில்.
0: நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.
2: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு மகேந்திரன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருந்தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நிகழ்ச்சியோட இந்த பகுதியில ஏற்காடு மக்களோட கலை கலாச்சார நிகழ்வுகள் பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அப்படி இன்னைக்கு வேகமான உலகத்துல பல புதிய பொழுதுபோக்குகள் வந்துடுச்சு. ஆனா காலத்தை தாண்டிய மக்களோட மனசுல நிலைச்சிருக்கக்கூடிய சில கலை வடிவங்கள் ஏற்காட்டுல இருக்குங்க. அதில் ரொம்பவுமே முக்கியமானது தெருக்கூத்து கலை. புராண கதைகளை, வாழ்க்கை நெறிகளை, பக்தியோட பெருமையை இசை மற்றும் நடிப்பின் வழியாக மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த கலை தமிழர்களோட கலாச்சார செல்வமாக இருக்குங்க. ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு கிராமத்தில் நடந்த பக்க மார்க்கண்டேயர் சிவபூஜை அப்படின்ற தெருக்கூத்தை நேரடியாக நான் பதிவு செஞ்சு அதோட முக்கியமான தருணங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். இந்த பகுதியில் கலைஞர்களோட குரல், இசை, அதோட ஓசை, மேடையோட உயிரோட்டம் எல்லாமே நீங்கள் நிச்சயமாக உணர முடியுங்க. வாங்க அந்த அற்புதமான தெருக்கூத்து மேடைக்கு வானொலி வழியாக பயணம் செய்யலாம்.

ஆமா நான் என்ன சமுதிரியம்மா நான் தமிழ்நாடு வருகின்ற அம்மா அரியம்மா கோ

என்ன நேயர்களே, பக்த மார்க்கண்டேய இயேசு பூஜை அப்படின்ற தெருக்கூத்தோட இந்த அழகான பகுதியை கேட்டீங்க. நம்ம பாரம்பரிய கலைகள் வெறும் வரலாறு மட்டும் இல்லை, அது நம்மளோட அடையாளம். அதை பாதுகாக்கிறது அப்படின்றது கலைஞரோட பொறுப்பு மட்டும் இல்லைங்க, ரசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட பொறுப்பும் கூட. ஆனைக்காடு தெருக்கூத்து நாடக கலைஞர்களோட அர்ப்பணிப்புக்கு, அதே சமயத்தில் இந்த கலைக்கு மேலே இருக்கக்கூடிய அவங்களோட அன்புக்கும் எங்களுடைய சோனா எஃப்எம்மோட மனமார்ந்த பாராட்டுகள்ங்க. இந்த மாதிரி அரிய கலை பதிவுகளை உங்ககிட்ட தொடர்ந்து கொண்டு வர்றதுல எங்களுக்குமே பெருமையாக தான் இருக்கு. நேர்களே, தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தரவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் எப்பவுமே எங்கேயாவது பதிவு செய்யப்பட்ட பறவையோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பற்றியோ தெரிஞ்சுப்போங்க. நம்ம சேலம் மாவட்டத்திலையோ இல்லை ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை பற்றி. அப்படி இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா? இது ஒரு பறவை தாங்க, ஆனால் ஒரு பாடகர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பறவை பாடக்கூடிய அந்த பாடல் சூப்பராக இருக்குங்க. அதோட இசை அப்பா அப்படி இருக்கும்னு சொல்லலாம். என்ன பறவை அப்படின்னு சொல்லி ஆர்வமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க போல, நானே சொல்லிடுறேங்க. வெள்ளை புருவ புல்புல் அப்படின்றது தாங்க. இந்த பறவை தென்னிந்தியா மற்றும் இலங்கைக்கு மட்டுமே உரிய ஒரு புல்புல் இனமாக இருக்குது. வறண்ட புதர் நிலங்கள், தோட்டங்கள், மரங்கள் நிறைந்த திறந்த வெளிகள் மற்றும் சின்ன வனப்பகுதிகளில் வாழ்ந்துட்டு வருது. அடர்ந்த புதர்களுக்குள்ளே பதுங்கி வாழ்கிறதுனால இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஆனால் அதோட உரத்த இனிமையான குரல், அது பக்கம்

பக்கத்தில் இருக்கிறத உடனே நமக்கு சொல்லிடுது. சுமார் 20 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த பறவையோட மேற்பகுதி ஆலிவ் கலந்த சாம்பல் நிறத்திலையும் கீழ்ப்பகுதி வெண்மை நிறத்திலையும் இருக்குங்க. இதோட மிக முக்கியமான அடையாளம் கண்களுக்கு மேல் இருக்கக்கூடிய வெண்மையான புருவக்கோடு. அதோட மஞ்சள் நிற மலத்துளையும் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வெண்மையான பிறை வடிவமும் இதை மற்ற புல்புல் பறவைகள் கிட்டேருந்தே வேறுபடுத்தி காட்டுதுங்க. வெள்ளை புருவ புல்புல் பொதுவாக தனியாவோ அப்படி இல்லைன்னா ஜோடியாவோ தான் இருக்கும். புதர்களுக்குள்ள பழங்கள், சின்ன சின்ன பூச்சிகள் மற்றும் பூந்தேன்களை தேடி சாப்பிடுங்க. பூச்சிகளை சாப்பிட்றதுனால தோட்டங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் இயற்கையான பூச்சி கட்டுப்பாட்டுக்கு உதவுதுங்க. அதே நேரத்தில் பழங்களை சாப்பிட்றதுனால விதைகளை பரப்பவும் மறைமுகமாக உதவுது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பறவையோட இனிமையான பாடல் தாங்க இந்த பறவையோட மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது. ஒரு புதரோட உச்சியில் சில நொடிகள் உட்கார்ந்து அழகாக பாடிட்டு உடனே மறுபடியும் புதருக்குள்ளே மறைஞ்சு போயிடும். அதனால இந்த பறவையை பார்க்கறத விட அதோட குரலை கேட்குறதே அதிகமாக இருக்குங்க. இனப்பெருக்க காலம் பொதுவாகவே மார்ச் மாதத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் நீடிக்குது. கிளைகள், சிலந்தி வலைகள் மற்றும் மென்மையான நார்களால் அடர்ந்த புதருக்கு கீழ்ப்பகுதியில் சின்ன கோப்பை வடிவ கூட்டை கட்டுது. பொதுவாக 2 முட்டைகள் இடுதுங்க. ஆண் மற்றும் பெண் ரெண்டுமே சேர்ந்து குஞ்சுகளை பாதுகாத்து வளர்க்குது. ஒரு வருஷத்தில் 2 முறை கூட இனப்பெருக்கம் செய்யக்கூடிய திறன் இந்த பறவைக்கு இருக்குங்க. ஆய்வுகள் தெரிவிக்கிறது படி வெள்ளை புருவ புல்புல் 11 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழக்கூடிய திறன் கொண்டது. சின்ன உருவம் கொண்டிருந்தாலும் நீண்ட காலம் இயற்கையோடு வாழ்ந்து தன்னோட இனிமையான குரலால் சுற்றுச்சூழலை உயிர் போட வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடக பறவை தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இதோட புருவம் வந்துட்டு வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதனால தான் இது வெள்ளை புருவ புல்புல் அப்படின்னு சொல்லி கூப்பிடப்படுதுங்க. நேர்களே, அடர்ந்த புதர்களை வெட்டாமல் பாதுகாக்கிறது, இயற்கையான தோட்டங்களை உருவாக்குறது வெள்ளை புருவ புல்புல் மாதிரியான அழகிய பாடக பறவைகளுக்கு பாதுகாப்பான வாழ்வு கொடுக்குதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தரும் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட விக்டோரியா மாநிலத்தில் வாழ்ந்த குலித் ஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்களை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன், நான் உங்கள் தருண் தாங்க. குலிச்சான் மக்கள் கோலாக்கி ஏரி மற்றும் கோரங்காமைட் ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய வளமான நிலப்பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்த பாரம்பரிய பழங்குடியினர்கள். புல்வெளிகள், எரிமலை சமவெளிகள், காடுகள் மற்றும் ஏரிகள் சூழ்ந்த இந்த இயற்கை சூழலே அவங்களோட வாழ்க்கையோட அடித்தளமாக இருந்தது. குலிச்சான் மக்களோட மொழி 1839 வருஷம் முதலாக பதிவு செய்யப்பட்டதுங்க. இன்றைக்கி அந்த மொழியோட பெரும்பாலான பகுதி காலப்போக்கில் மறைஞ்சிட்டாலும் சுமார் 200 சொற்களும் மேலும் கர்த்தரோட ஜபத்தோட மொழிபெயர்ப்பும் பாதுகாக்கப்பட்டிருக்குங்க. கோலாக் அப்படின்ற இடம்பெயரும் குலிச்சான் மொழியில் குலாக் அதாவது மணல் அப்படின்ற சொல்லிலிருந்து உருவானதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. நார்மன் டிண்டேலோட ஆய்வுகளின்படி குலிச்சான் மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 2300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்திருக்கு. இந்த பகுதி கோலாக் ஏரி, கோரங்காமைட்டி ஏரி மற்றும் கேப் ஓட்வே நோக்கிய பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. இயற்கை வளங்கள் நிறைந்த இந்த நிலங்களில் அவங்க வேட்டையாடி உணவு சேகரித்து இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு வாழ்ந்தாங்க. ஆனால் மெல்போர்ன் நகரம் உருவானதுக்கப்புறம் ஐரோப்பிய குடியேற்றம் வேகமாக விரிவடைஞ்சதுங்க. குலிச்சான் மக்களோட நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது. இதை எதிர்த்து அவங்க 3 ஆண்டுகளாக வீரத்துடன் போராடினாங்க. கால்நடைகளை விரட்டி அடித்தும் குடியேற்ற பண்ணைகளை தாக்கியும் தங்களோட நிலத்தை பாதுகாக்க முயற்சி செஞ்சாங்க. இந்த எதிர்ப்புக்கு பதிலடியாக பல வன்முறை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதுங்க. வரலாற்று ஆய்வுகள் படி 1834 1848 வரைக்கும் மேற்கு விக்டோரியா பகுதியில் 300 மேற்பட்ட பழங்குடியினர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. குலிச்சான் மக்களும் இந்த வன்முறையால் பெருசாக பாதிப்படைஞ்சாங்கங்க. அதுக்கப்புறம் அவங்கள மிஷின் குடியிருப்புகளுக்கு கூட்டிகிட்டு போய் பாரம்பரிய வாழ்க்கை முறையை மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனால் குலிச்சான் மக்கள் தங்களோட பண்பாட்டையும் வாழ்க்கை முறையையும் கைவிட மறுத்துட்டாங்க. அவங்க தங்களோட பாரம்பரிய மியா மியா குடில்கள்லேயே வாழ விரும்பினாங்க. இது அவங்களோட கலாச்சாரத்துக்கு மேலிருந்த ஒரு உறுதியான வெளிப்பாடை வெளிப்படுத்துதுங்க. குலிச்சான் சமூகத்தில் 4 முக்கிய குழுக்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தாய்வழி சமூக அமைப்பை பின்பற்றிட்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் கருப்பு காக்கடு மற்றும் வெள்ளை காக்கடு அப்படின்ற 2 முக்கிய பிரிவுகளில் ஒன்று சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. இது அவங்களோட சமூக அமைப்போட தனித்துவமான அம்சமாக இருந்ததுங்க. நேர்களே, குலிச்சான் மக்களோட வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுது. ஒரு சமூகத்தோட மொழி, நிலம் மற்றும் பண்பாடு எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் அதை பாதுகாக்கக்கூடிய மன உறுதி இருந்தால் அந்த அடையாளம் என்றைக்குமே அழியாதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில், ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா வெபாயினியர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்ருக்கேங்க. அதாவது இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த கதை சினிமாவில் வர கதை மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் ஒரு ரியல் ஹீரோவுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்த தினமும் நம்ம கடந்து வரும்போது பார்க்கக்கூடிய சாதாரண மனிதரோட ஒரு அசாதாரண கதை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒருத்தருக்கு வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஐயோ எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருந்துவாங்க. அவங்களுக்கு வந்த கஷ்டத்தையே மற்றவங்களுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாற்றின ஒருத்தரை பற்றின ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். அவரோட பேர் பாலமுருகன். அவருடைய ஊர் காரைக்குடிங்க. காரைக்குடி அங்கே வந்து ஒரு சலூன் ஷாப், அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடை வச்சுருக்கிறாருங்க. கடை வேணால் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அங்கே வந்து வேலை செய்கிற பாலமுருகனுடைய மனசு, அவருடைய மனசு ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அவருடைய ஒரு கதை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை உற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. பாலமுருகன் 10வது படிக்கும்போதே அவங்க அப்பா மாமா கிட்டே இருந்து சிகை அலங்கார வேலையை வந்து கற்றுக்கிறார். ஆனால் அவரோட இலக்கு அதுவாகவே இல்லைங்க. குடும்பத்தில் நிறைய பொருளாதார பின்னடைவு, வறுமை, கஷ்டம் இதெல்லாம் இருந்தாலும் படிப்பை அவர் வந்து விடவே இல்லைங்க. படிச்சுக்கிட்டே அவர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதுவும் சாதாரண படிப்பு இல்லைங்க. தமிழகத்தோட ரொம்ப கடினமான தேர்வுகளில் ஒன்றான TNPSC Group 1 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கார். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787-7107.8. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கேன்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி பாலமுருகன் அவரோட ஒரு கதை தான் சொல்லிகிட்ருக்கேன். காரைக்குடியை சேர்ந்தவர். குடும்பத்தில் நிறைய பொருளாதார பின்னடைவு, வறுமை, கஷ்டம் இதெல்லாம் இருந்தால் கூட படிச்சுக்கிட்டே வேலை பார்த்தாருங்க. படிப்பை அவர் விடவே இல்லை. தமிழகத்தோட ரொம்ப கடினமான தேர்வுகளில் ஒன்றான TNPSC Group 1 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றார். யோசிச்சு பாருங்கள், Group 1 கிளியர் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். நிறைய பேர் பல ஆண்டுகளாக அதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அரசு வேலை கிடைச்சும் அதை நோக்கி மட்டும் போகாமல் சமூக சேவையும் முனைவர் பட்ட ஆய்வையும் மேற்கொண்டாருங்க. ஒரு கட்டத்தில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பற்றின PhD ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு, இன்னொரு பக்கம் IAS ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமாக UPSC தேர்வுக்கும் தீவிரமாக தயாராகிட்டு வராருங்க பாலமுருகன். அவரோட வாழ்க்கை அப்படின்னா காலையில் படிப்பும் ஆய்வும், மாலையில் சலூன் கடையில் சிகை அலங்கார பணி, இரவில் UPSC தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க. இதுதான் அவருடைய வாழ்க்கை. அவர் நினச்சிருந்தா TNPSC Group 1 தகுதி தேர்வில் தெரிச்சுப்பட்ட உடனே ஏதோ ஒரு வேலைக்கு வந்து போயிருக்கலாம், ஆனால் போலைங்க. அதே மாதிரி எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவர் செய்கிற அந்த சிகை அலங்கார வேலையை தொழிலாக மட்டும் நினைக்கலைங்க, ஒரு சேவையாக நினைக்கிறார். அவரோட கடையில் வேலை செய்யும்போது ஏழை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்க வந்தால் அவங்களோட பொருளாதார நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு வாங்காமல் கூட அவங்களுக்கு சிகை திருத்தம் செஞ்சு அனுப்பியிருக்கிறாருங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், யாருமே இந்த ஒரு காலத்தில் இது பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. எதுக்கு நம்ம வேலை செஞ்சால் தான் நமக்கு பணம் அப்படின்னு நினைக்காம ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு இலவசமாகவே அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயங்க. தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். சின்ன வயசில் இவரை வந்து ஒருத்தர் படிக்க வச்சுருக்கிறாருங்க. அந்த நன்றியை மறக்காமல் இப்போ இவர் நிறைய பேருக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், நீ எழுப்புனா கூட 8 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், இப்போ இவ்வளோ சீக்கிரமா எங்க போயிட்டு இருக்க?
2: இல்லடா, வீட்டில் டீ வைக்கணும், பால் வேற தீந்து போச்சு, சரிதான் பால் வாங்க போலான்னு கடைக்கு போயிட்டு இருக்கேன்.
1: மச்சான் ஒரு டவுட்டு கேட்கவா?
2: வேணான்னு சொன்னா விடவா போற? கேளு
1: மச்சான், பசுமாடு ஏன் பால் மட்டும் தருதுன்னு தெரியுமா?
2: தெரியாது.
1: ஏன்னா அதால டீ காஃபி தர முடியாதான், அதனாலதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டாதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி காரைக்குடியை சேர்ந்த பாலமுருகன் அவரோட ஒரு கதையை தாங்க வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவர் வந்து UPSC தேர்வுக்கு தயாராகிட்டிருக்காரு. அதே நேரத்தில் சிகை அலங்கார பணி ஒரு சலூனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அப்போ ஏழை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் சிகை அலங்காரம் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கடைக்கு வந்தால் இலவசமாக பண்ணி கொடுத்துருக்குறாருங்க, அமௌண்ட்லாம் வாங்காமல். ஏன்னா சின்ன வயசில் இவரை வந்து ஒருத்தர் படிக்க வச்சுருக்கிறாரு. அந்த நன்றியை மறக்காமல் நாலு பேருக்கு வந்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அவரோட சொந்த செலவில் கடைக்கு வர நல்ல மனுஷங்களை வாடிக்கையாளர்கள் உதவியோடையும் பல மாணவர்களுக்கு படிப்பு உதவியும் இவர் வந்து செஞ்சு தராருங்க. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதுக்கெல்லாம் ஒரு அஸ்திவாரம் அப்படின்னா, இவரை சின்ன வயசில் ஒருத்தர் படிக்க வச்சார் இல்லைங்களா, அவருடைய ஒரு நல்ல மனசும் இவரை வந்து இந்த ஒரு பணியை செய்ய வச்சுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பாலமுருகன் அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகம் என்ன அப்படின்னா, அவருடைய அக்கா மகன் ஒருத்தர் வந்து இருந்திருக்கார், சின்ன பையன். அவர் வந்து இரத்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க. அது மட்டுமே இல்லைங்க, அவரோட குடும்பத்தில் இன்னும் சில பேரை இந்த கொடூரமான புற்றுநோய் வந்து பாதிச்சிருக்குங்க. ஹாஸ்பிட்டலாக வந்து போய் அவருக்கு வந்து அது ரொம்ப ஒரு வேதனையை கொடுத்துருக்கு. கண்ணு முன்னாடியே தன்னுடைய சொந்தங்களை அவர் வந்து இழந்திருக்கிறாருங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவர் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. ஆனால் உடஞ்சி போனதை தாண்டி முடங்கி போகலை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாரு. காரைக்குடியில் ஒரு மருத்துவமனையில் மருத்துவர்கள் உதவியோடு அங்கே சிகிச்சையில் இருக்கக்கூடிய புற்றுநோயாளிகளுக்கு போயிட்டு உதவி பண்ணுறாரு. அவங்களுக்கு தேவையான மருத்துவ பொருட்களை வாங்கி தராரு. அதுவும் அவருடைய சொந்த செலவில் வாங்கி கொடுக்குறாரு. அது மட்டுமே

இல்லாமல் புற்றுநோயாளிகளுக்கு வீட்டுக்கே போயிட்டு இலவசமாக சிகை திருத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. சில நேரங்களில் பாலமுருகன் கையில் பணமே இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தன்னுடைய கடைக்கு வர வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கடன் வாங்கி அந்த நோயாளிகளுக்கு வந்து மருந்து வாங்கி கொடுத்துருக்காருங்க. இது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, காரைக்குடியை சேர்ந்த பாலமுருகன். அவரோட வாழ்க்கையில் ஒரு சிகை அலங்கார கடை வச்சு அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு சேவையும் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சில நேரங்களில் பாலமுருகன் கையில் பணமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் கூட தன்னுடைய கடைக்கு வர வாடிக்கையாளர்கள்கிட்ட கடன் வாங்கி அந்த நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி கொடுத்துருக்காருங்க. காரைக்குடி மட்டுமே இல்லைங்க, புதுச்சேரி அங்கே இருக்க ஒரு மருத்துவமனை, அங்கே வரைக்கும் போய் அங்கே சிகிச்சை பெறக்கூடிய புற்றுநோயாளிகளை சந்தித்து அவங்களுடைய புற்றுநோய் நிலையை கேட்டு அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் உதவியும் செஞ்சுருக்கிறாருங்க. இதுக்கெல்லாம் காரணம், அவரோட குடும்பத்தில் நிறைய பேர், தன்னுடைய உறவினர்கள், தன் வீட்டில் வசிக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க. அந்த ஒரு தாக்கம் அவரை வந்து இந்த ஒரு பணியை செய்ய வச்சுருக்குங்க. சமீபத்தில் பாலமுருகனை ரொம்ப கலங்க வச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட தெருவில் தெருவுக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தருக்கு 4th stage புற்றுநோய். அது பாலமுருகனுக்கு தெரியாமலேயே இருந்திருக்குங்க. அது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறார். அதாவது பக்கத்தில் தான் இருக்கார், ஆனால் அவருக்கு வந்து உதவி முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. தெரிஞ்சிருந்தால் ஏதாவது உதவி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டுமே இல்லாமல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு சின்ன உதவி பண்ணால் கூட அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எல்லா இடங்கள்லையுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இவர் பண்ணுறத இவர் கூட இருக்கிற நண்பர்கள் யாராச்சும் இதை ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து வெளியே எல்லாருக்கும் தெரிய வைக்கலாமா, நிறைய உதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது இது மாதிரி போடலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, தம்பி நீ பண்ணுற விஷயம் எல்லாம் ரொம்ப பெருசுப்பா, இதெல்லாம் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அவர்கிட்ட சொன்னப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் செய்கிற பணியை கடவுள் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாருங்க. தொடர்ந்து இவரோட கதையை சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. இன்றைக்கி பாலமுருகன் காரைக்குடியைச் சேர்ந்தவர், ஒரு சமூக சேவகர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவருடைய ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். நிறைய சேவைகள், நிறைய உதவிகள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கவர், தன்னை பிரபலப்படுத்திக்கணும்னு விரும்பாத ஒரு நபர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நான் சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணத்தில் ஒரு 2 சென்ட் இடம் வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு அறக்கட்டளை தொடங்கி இந்த சேவையை இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு சொல்லியிருக்காருங்க. நண்பர்களை, நினச்சி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். கையில் பிஹெச்டி ஆய்வு, மனசில் யூபிஎஸ்சி கனவு, தொழிலாக ஒரு சிகை அலங்கார வேலை, இதை தாண்டி அவருடைய இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த சமூக சேவை, நல்ல மனசு, நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை நமக்கானது மட்டுமே இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது நம்ம சின்ன சின்ன உதவிகள் செய்யணும், நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளத்தை விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடி பாலமுருகன் இவர் பண்ணிகிட்ருக்க இந்த ஒரு விஷயம் உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உண்மையிலே அவருடைய கனவாக இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ், அது அவருக்கு கிடைச்சது அப்படின்னா இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களும் மாணவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அவரால் உதவ முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உண்மையிலே வந்து அவருடைய அந்த ஐஏஎஸ் கனவு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து சொல்லலாம், வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோட, ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு கதையோட, நினைவுகளோடு ஒன்றி இருக்கக்கூடிய கதவைகளோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787770178. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, இதோட நானும் கிளம்புறேன். பாய் பாய் நேர்களே.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர் கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.